வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 101 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சி

நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 27 நாள், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 31 நாள், 2026 வருடம் மே மாதம் 14 தேதி வியாழக்கிழமை,

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்ட் லமோலா, பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரோ வியராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள இரண்டு நாள் பேச்சுகள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில்

0: நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாகேத் மைனே இணையும் அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா சந்தோஷ் ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். வாவுசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூர் அணியை தோற்கடித்து கோப்பையை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:02. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், நமது கனவுகள் யாவும் மெய்ப்பட வேண்டும் என்ற மகாகவி பாரதியாரின் வேண்டுகோளோடும் நமது பிரார்த்தனைகளும் மெய்ப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடும் இந்த அருமையான காலை பொழுதில் உற்சாகமாக இணையும் நான் உங்கள் ஆர்ஜே ஷபிலா. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். நிகழ்ச்சியில் முதலாவதாக குரலும் விளக்கமும் கேட்கலாம். இன்றைய குரல் அறத்துப்பாலின் வான் சிறப்பு அதிகாரத்தில் விசும்பின் என துவங்கும் குரல் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது. இதன் பொருள் வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓர் அறிவுரி உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது. குறளும் விளக்கமும் மீண்டும். விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது. வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓர் அறிவு உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது. குறளும் விளக்கமும் பகுதியில் அறத்துப்பாலின் வான் சிறப்பு அதிகாரத்தில் விசும்பின் என துவங்கும் குறள் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:10. கலைத்தன்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருப்பது பக்தி பாடல்கள். பக்தி பாடல்களில் முதலாவதாக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

எல்லோரையும் அன்புடன் அரவணைக்கும் ஒருவரால் எந்த நிலையையும் கடந்து முன்னேற முடியும் என்ற சிந்தனையோடு பக்தி பாடலில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் திருச்சி எம் ஒய் நசுருதீன் மற்றும் பி எஸ் சசிரேகா ஆகியோர் பாடிய பாடல்.

நாம் கொண்டிருக்கும் இலக்குக்கும் அதை சாதிப்பதற்கும் இடையில் பாலமாக இருப்பது நாம் கடைபிடிக்கும் ஒழுக்கம் மட்டுமே என்ற சிந்தனையோடு காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்களுடன் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல்.

எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெலாம் பருதி முன் பணியைப் போலே, நண்ணிய நின்முன்னிங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய் என்ற இந்த காலை பொழுதில் பாரதியாரின் வேண்டுகோளோடு ஒலித்த பாடலோடும் நிறைவு பெறுவது காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 8 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில், 7:25 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர்.

இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அண்மையில் திருப்பூர் மாவட்டம் மலைவாழ் பகுதியான கருமுட்டியில் கோயமுத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல்திட்ட துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும் இன்று பிற்பகல் 2:30.

இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழைப்பே உயர்வு, கால்நடை வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூர் தொட்டிப்பாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும் இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்

0: பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம்
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வரக்கூடிய நாட்களில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 45-55% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 2-4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசன

0: திட்டத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். கடந்த வார மழை மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக கோடை உழவு செய்வதன் மூலம் மழை நீரை முழுமையாக நிலத்தடி நீராக சேமிப்பதற்கு மட்டுமல்லாமல் களை மற்றும் மண்ணில் இருக்கும் பூச்சிகள் மற்றும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த உதவும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் இதனை பயன்படுத்தலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவை கம்பு விதைப்பை மேற்கொள்ள வேண்டும். மேலும் விதைகளை 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசல் கொண்டு கடினப்படுத்தி, அதாவது விதைகளை 16 மணி நேரம் ஊற வைத்து 5 மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். பிறகு விதைக்க வேண்டும். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைகால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்ஃபேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்ஃபேட் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். தென்னை மரத்தை சுற்றி உள்வட்டப்பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதிகளில் சேமிக்க முடியும். கோடைகாலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி அருகிலுள்ள கால்நடை மருந்தகங்களில் போட்டுக்கொள்ள வேண்டும். ஆடுகளுக்கும் அம்மை நோய் தடுப்பூசி போட வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 14/5/2026, அதாவது இன்று காலை 10 மணி அளவில் கறவை மாடு வளர்ப்பு என்ற தலைப்பில் பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுக்குள்ள கறவை மாடு வளர்ப்பு தொடர்பான சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
1: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான 2 பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று இடவசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். 2வது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். 3வது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி

0: பர்மனண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். ஷெட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடங்கள் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும், இரவு நேரம் உட்பட. தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது வந்து மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சலுக்கு அனுப்புகிற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறி ஆடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி ஷெட்டுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னென்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா, வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகளை பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைக்கால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வமாக. நன்றி.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நிகழ்ச்சிகளில் மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும், முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச

விமான நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும் வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் அரசியல் சவால்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் பொருளாதார பாதுகாப்பு குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. அத்துடன் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட உள்ளது. இதற்கிடையே பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் சந்திக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிரா மாநிலம் அஹில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில்

0: சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பேர் மகாராஷ்டிர மாநிலம் அஹில்யா நகர் மற்றும் நாசிக்கை சேர்ந்தவர்கள் என்றும், மூன்று பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமை சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தாவேக்க அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களும் சட்டங்களும் இயற்றப்படும் என்று கூறியுள்ளார். திமுக தம் மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள அவர், தோல்வியில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் அக்கட்சி சேற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும் என்றும், அதுகுறித்து கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறாத அக்கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம்போல் பழைய வாதத்தையே வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். திமுகவுக்கு யதார்த்தம் புரியாமல் வாக்கு சதவீதம் குறித்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கின்படி தாவேக்க பெற்ற வாக்குகள் 34.92% என்றும், திமுக பெற்ற வாக்குகள் 24.19% என்றும் அவர் கூறியுள்ளார். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் தமது அரசு உறுதியாக இருப்பதால்தான் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரித்ததாக திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்குகிறது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அன்னப்பறவைகள் மற்றும் கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், ஆங்கிரி பேர்ட் உள்ளிட்ட 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் கண்டரசிக்க 4,310 ரகங்களில் 33,000 செடிகளில் பல வண்ண ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டலில் நாளை முதல் 3 நாட்கள் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெறவுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்குமாறு சுற்றுலாத்துறை அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டல் தமிழ்நாட்டில் வரும் 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெற உள்ளது. கொங்கு மண்டலத்தின் தனித்துவமான சுவைகளை அறிமுகப்படுத்தும் வகையில் ஹோட்டல் அமுதகத்தில் மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை இந்த திருவிழா நடைபெறும். இதில் கொங்கு உணவுகளுக்கே உரிய மிதமான காரம் மற்றும் இயற்கையான நறுமணத்துடன் கூடிய பாரம்பரிய உணவுகள், உயர்தர சைவ உணவு பரிமாறப்பட உள்ளன. இந்த உணவு திருவிழாவிற்கு வருகை தருபவர்களுக்கு தலா ஒருவருக்கு 250 ரூபாய் வசூல் செய்யப்படும். உணவகத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய கொங்கு நாட்டு சமையல் செயற்கை நிறமூட்டியுலோ சுவையூட்டியுலோ சேர்க்கப்படாமல் தரமானதாக தயார் செய்து வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு இருக்கைகள் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9566968130, 7358103076 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து கார்த்திகேயன்.
0: இருவரி செய்திகள். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுகள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்று அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியானை சந்தித்து பேசினார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். மேற்குவங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பணியமர்த்தப்பட்ட அரசு பணியாளர்களை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. அசாம் சட்டப்பேரவையில் இம்மாதம் 26 தேதி பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்படும்.

என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 4 பேர் காயமடைந்தனர். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் எழுத்தாளருமான பேராசிரியர் சுந்தரமூர்த்தி நேற்று காலமானார். அவருக்கு வயது 84. ராமநாதபுரம் அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 18 தேதி பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி தேர்வு முகாம் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விளையாட்டுச் செய்திகள். வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை வென்றது. மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி அணி 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் குவான் மலேசியாவின் மிட்சுக்கி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரும் 6:55 காலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து.

மூன்று பாடல்கள் கேட்டோம் கல்யாணராமன் படத்தில். எஸ்பி சைலஜா பாடியது இசை இளையராஜா. இரண்டாவதாக நம்ம கேட்ட பாட்டு உல்லாச பறவைகள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. இப்போ நம்ம கேட்ட பாட்டு நம்ம ஊர் நம்ம நல்ல ஊர் படத்தில் எஸ் ஜானகி பாடியது இசை கங்கை அமரன். ஏழு மணி 13 நிமிஷம் 45 நொடி ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கான பொதுவு சம்பந்தப்பட்ட கேள்வியை உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உலகின் பனை ஓலை கையெழுத்து பிரதி அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? உலகின் பனை ஓலை கையெழுத்து பிரதி அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களோட பதில்களை நீங்கள் 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று காலை 7:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் வளர்ச்சி, உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி, தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு ஷிகாஷக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சர் திரு கலீஃபா ஷஹின் அல் மரார் உள்ளிட்ட தலைவர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இதற்கிடையே பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டு லமோலா, பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியேராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பரஸ்பரம் நலன் சார்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கூட்டாண்மை குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரேசில் வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரம் குறித்து திரு ஜெய்சங்கர் விவாதித்தார். முன்னதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தலைமையிலான பிரதிநிதிகளை வரவேற்று பேசிய திரு ஜெய்சங்கர், இந்தியாவும் ரஷ்யாவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பு உறவில் சீரான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் புதுதில்லி வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு இருதிஷாம் ஆடமுடனும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்டை நாடுகளுக்கு

0: முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா மாலத்தீவின் வளர்ச்சிக்கு உறுதி பூண்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகளாவிய போட்டித்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாட்டை கட்டமைப்பதற்கும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக வர்த்தகத்தில் 1/3 அதிகமானதை உள்ளடக்கியுள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிர மாநிலம் அஹில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விலைப் பொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும், முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும், வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக பதோகி மாவட்டத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிர்சாபூரில் 10 பேரும், ஃபதேபூரில் 9 பேரும், பதாயூனில் 5 பேரும், பரேலியில் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்னல் தாக்கியதால் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புயல் மற்றும் மழையால் சுவர்கள் இடிந்து விழுந்தும் மரங்கள் விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மின் விநியோகமும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக பயிர்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் உரிய நிவாரணம் அளிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக வெப்பநிலை இருக்கும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள இரண்டு நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்கும்.

வருகிறது. ஈரானுடனான மோதல், தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்தல், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதிபர் திரு டிரம்ப் உடன் அந்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி தொழில் அதிபர்களும் தொழில்நுட்ப பிரதிநிதிகளும் சீனா சென்றுள்ளனர். தமது இந்த சீன பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்படுவதற்கு வழிவகைகள் ஏற்படும் என்று திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 பிறகு திரு டிரம்ப் சீனா சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூர் அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர், சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் கவுன், மலேசியாவின் மிட்சுகுய் இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, சந்தோஷ் ராமராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அஷ்மிதா சாலிகா 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சாகுரா மட்சுக்கியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சந்தோஷ் ராமராஜ் 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீராங்கனையை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் த பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்றைக்கி ஆன பொதுவு சம்மந்தப்பட்ட கேள்வி நான் முன்னாலே சொல்லியிருந்தேன், திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. உலகின் பனை ஓலை கையெழுத்து பிரதி அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இதற்கான பதில்களை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்துக்கலாம். அதுக்கு முன்பாக இன்றைக்கான வெதர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமாங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் தொடர்ந்து ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 27, அதிகபட்சமாக 38, திருப்பூரில் குறைந்தபட்சமாக 26, அதிகபட்சமாக 37, சேலமில் குறைந்தபட்சமாக 26, அதிகபட்சமாக 36, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சென்னை அந்த சுற்றுப்புற பகுதிகள் எல்லாம் வந்து குறைந்தபட்சமாக 28, அதிகபட்சமாக 33, அப்புறமா வந்து ஊட்டியில் குறைந்தபட்சமாக 17, அதிகபட்சமாக 25, பாலக்காடு அப்புறம் கேரளாவுடைய ஒரு சில பகுதிகளில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் சொல்லி வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கு.

உரிமை கீதம் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வித்யா பாடியது, மனோஜ் கியான் இசை. 7:31 நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கான சரியான பதில் சொல்லியிருக்கக்கூடிய நேர்கள் யாரெல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க சங்கீதா தங்கவேல் செட்டிக்காட்டு சாவக்காட்டு பாளையத்திலிருந்து, நங்கவள்ளி ராஜாராம், அதனைத் தொடர்ந்து கௌசல்யா தண்டபாணி புலுவப்பாளையம், ஆனந்தமுருகன்

0: தென் அப்புறம் வந்து ஐஎன்ஆர் முதுகோடியிலேருந்து, மேட்டுப்பாளையத்துலேருந்து ரமேஷ் பதிவு பண்ணியிருக்காங்க, பிரபு ராஜபாளையம் பதிவுலேருந்து பூலவாடி ராமசாமி, இவங்க எல்லாரும் வந்து கரெக்டான பதில் இருக்கக்கூடிய நேர்கள் வரிசையில் இருக்காங்க. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர். மருத்துவத்தோட

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. வார வாரம் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நிறைய டாக்டர்ஸ் பேசுகிற நல்ல நல்ல தகவல்களை கேட்டு பயன்பெற்றுருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு டாக்டர் நிறைய விஷயங்களை, குறிப்பாக குழந்தைகளை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. குழந்தைகளோட வளர்ச்சி, உடல்நிலை மாற்றம், அவங்களோட ஆரோக்கியம் குறித்த தகவல்களை எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டாக்டர், அடுத்தது வந்து இந்த ஸ்கூல் போகிற பசங்க, இந்த 3 வயசு வரைக்குமே பசங்களுக்கு பெருசாக வந்து சளி பிடிக்கிறது இருமல் ரொம்ப ரேராக இருக்கும். பட் ஸ்கூல்னு அடி எடுத்து வச்சுட்டாங்கன்னா எவ்ரி மந்த் வந்து சளி பிடிக்கிறது, ஜுரம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. இது ரொம்ப காமனான விஷயம் தானா? இது எந்த ஸ்டேஜில் நம்ம பயப்படணும்?
1: கண்டிப்பாக இது காமனான விஷயந்தான். ஏன்னா அப் டு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம், நம்ம 4 பேர் தான் இருப்போம். ஸோ அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷனுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஆனால் ஸ்கூலுக்கு போனோடனே அவங்க ஒரு 30 சில்ட்ரனோட உட்காந்துருப்பாங்க, பக்கத்தில் இருக்க குழந்தை இருமுவாங்க, தும்முவாங்க. ஸோ அது வைரல் இன்ஃபெக்ஷன் வரலாம், ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரலாம். தண்ணி, அங்கே இருக்கிற தண்ணி மாற்றி குடிப்பாங்க, அவங்க பாட்டில்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன் காமன் தான். ஆனால் நம்ம இதை வந்து ஒவ்வொரு இன்ஃபெக்ஷனும் ஒவ்வொரு எதிர்ப்பு சத்து, இம்யூனிட்டி வர்றதுக்கான சான்ஸ்ன்னு தான் நினைக்கணும். ஆஸ் த பேபி க்ரோஸ், அதாவது சைல்டு க்ரோ ஆகும் பொழுது அவங்க வந்து ரிக்கரண்ட் இன்ஃபெக்ஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகி ஆல்மோஸ்ட் இம்யூனிட்டி நல்லாவே டெவலப் ஆயிரும். ஒரு 7 இயர்ஸை தாண்டும் பொழுது மோஸ்ட்லி அவங்க இயர்லி 1 or 2 இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதே வந்து ப்ரீகேஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ஃபெக்ஷன் 8 இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி பர் இயர் வர்றது. நீங்கள் குழந்தை வளரும் போது கண்டிப்பாக அது குறைஞ்சிரும்.
0: இப்போ நார்மலாகவே ஒரு 4-5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க அடிக்கடி சொல்கிற விஷயம் இந்த கால் வலி, கால் ரொம்ப வலிக்குது, அந்த எலும்பு வளர்ச்சினால வலிக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நார்மலாக அது அப்படியே நார்மலாக விட்டாலே சரியாயிருமா?
1: நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி க்ரோயிங் பெயின்ஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க வருவாங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த குழந்தைங்க என்னென்னா மில்க் எடுத்துக்கவே மாட்டான், கால்சியம் ரிச் ஃபுட்டெல்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கால்சியம் சப்ளிமெண்ட் பண்ணுவோம், அல்லது நேச்சுரலாக கொஞ்சம் ராகி எடுத்துக்கோங்க, கால்சியம் ரிச் ஃபுட்டை அட்வைஸ் பண்ணுவோம். மில்க் அட்லீஸ்ட் ஒரு 450 to 500 ml பர் டே எடுத்துக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா எலும்பு இதெல்லாம் வளர்கிற பருவம் தானே, எலும்பு வளர்ச்சிக்கு நமக்கு கால்சியம் முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ஸோ அதனால் வந்து அது மிஸ் ஆச்சுன்னா இந்த பெயின்ஸ் அக்ரவேட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கால்சியம் கண்டிப்பாக அவங்க டயட்டில் இருக்கிற மாதிரி என்ஷூர் பண்ணுவோம். இல்லை அந்த குழந்தைங்க மில்க் அவர்ஷன் எடுத்துக்க மாட்டாங்கன்னா கால்சியம் சப்ளிமெண்ட் பண்ணுவோம். இது நிறைய குழந்தைகளுக்கு காமன் தான், பயப்பட வேண்டியதில்லை. பட்டு வேறு ஏதாவது ரீசன், டாக்டரை எதுக்கும் காமிச்சு ஏதாவது குழந்தை பேலாக இருக்காங்களா, வேறு ஏதாவது என்னென்னா போனில் கேன்சர், ரத்த கேன்சர்ஸ்லாம் ஒரு சில டைமு போனில் இருந்து போன் மேரோவில் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ வந்து இடைவிடாத தொந்தரவு கொடுக்கக்கூடிய வலி, போனி பெயின்ஸ்னு சொல்லுவோம், வலிகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பெயின்ஸ் எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ குழந்தை அதர்வைஸ் ஆக்டிவாக இருக்காங்க, நைட் படுக்கும் போது தான் அழுகிறாங்க, நம்ம மசாஜ் கொடுத்தோம்னா நல்லாயிருது அப்படின்னா பயப்படவே வேண்டியதில்லை. பட் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சஸ்பிஷியஸாக இருக்குது, குழந்தை ஒரு மாதிரி பெயிலாக இருக்காங்க, ரொம்ப இன்டென்ஸ் பெயினாக இருக்கே அப்படின்னு இருந்தால் டாக்டர் அணுகி நீங்கள் ஏதாவது பிளட் டெஸ்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம்.
0: டாக்டர், பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பேரண்ட்ஸே வந்து நைட்டில் மொபைல் பார்க்குறாங்க, கிட்ஸும் கூட சேர்ந்து பார்க்குறாங்க. பட் நைட் டைமில் மொபைல் பார்க்கக்கூடாது, நைட்டில் பொதுவாகவே ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நைட் டைமில் பார்க்கவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்? அப்படி பார்க்குறதுனால குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை வரும்?
1: இந்த கேட்ஜெட்ஸில் இருந்தெல்லாம் ஒரு ப்ளூ லைட் எமிஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ளூ லைட் எங்கிறது வந்து பிரெயினில் அந்த மெலட்டோனின் செக்ரீஷனை சப்ரஸ் பண்ணிடும். மெலட்டோனின்ங்கிறது நம்மளுக்கு ஸ்லீப்புக்கு வேணுங்கிற ஒரு முக்கியமான ஹார்மோன். ஸோ அது குறையும் பொழுது என்னென்னா அவங்க நைட் டைம் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ ரைட் ஃப்ரம் த எந்த ஏஜில் நம்ம இந்த மாதிரி கேட்ஜெட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அப்போருந்தே ஸ்லீப் அஃபெக்ட் ஆகலாம். அதாவது லெஸ் தென் 2 இயர்ஸ் ஏஜ் குரூப்புக்கு கேட்ஜெட்ஸே காட்டக்கூடாதுன்னு அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க.

0: அதுக்கு மேலே நம்ம ஒரு 3 இயர்ஸில் அகாடமிக் பர்பஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 ஹவர் அந்த மேக்ஸிமம் லிமிட் 1 ஹவர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். ஒரு 5 இயர்ஸை தாண்டுது, ஓல்டர் ஏஜ் குரூப் போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட் 2 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அகாடமிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும். அதுவும் வந்து படுக்க போகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம எந்த கேஜெட்னாலும் ஸ்டாப் பண்ணிடுறது பெட்டர். அப்போ தான் அந்த ப்ளூ லைட்னால மெலட்டோனின் சப்ரெஷன் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க.
1: பசங்க வந்து பேக் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அதை பார்த்தா பையனோட வெயிட் 20 கேஜி தான் இருக்கும், பேக்கோட வெயிட் 6 கேஜிஸ் இருக்குது. இந்த ஸ்கூல் பேக் ஓவர் வெயிட் இருக்கிறதுனால எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குழந்தைங்களுக்கு வருது அதை தூக்கிட்டு குழந்தைங்க போகிறதுனால?
0: கண்டிப்பாக அவங்க பாஸ்டரே வெயிட் தூக்குறதுனால கொஞ்சம் ஃபார்வர்ட் லீனிங்காக இருப்பாங்க, பாஸ்டரே எஃபெக்ட் ஆகும். நம்ம நிறையா இப்போ ஸ்கூல்ஸ்க்கு நம்ம அட்வைஸ் கொடுத்தோம்னாலும் அவங்க கடைசியில் அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அதில் நிறையா லக்கேஜ் தூக்கிட்டு வர மாதிரி தான் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு ஸ்கூல்ஸும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, ஸ்கூல் லாக்கர்ஸில் பாதி புக்கை வைக்கிறது அல்லது வீட்டில் டைம் டேபிள் படி வேணுங்கிற ஒரு சில புக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ஸோ குழந்தைக்கு தகுந்த வெயிட்டை கொடுக்கும்பொழுது அவங்க பாஸ்டர் எல்லாமே மெயின்டைன் ஆகும். பட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், நம்ம ஒரு சில டைம் கையில் ஒரு சில புக்ஸை கொடுத்து இது கொண்டு போக சொல்லி வெயிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க சொல்லலாம். ஸோ இது மூலமாக அவங்களுக்கு அந்த பாஸ்சர் ஆல்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கும்.
2: இதுவரைக்கும் நாம கேட்டு இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பிறந்த குழந்தைகளோட பராமரிப்பு பத்தியும் குழந்தைகளோட வளர்ச்சி பத்தியும் நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க குழந்தை நல மருத்துவர் டாக்டர் அமுதா அவர்கள். இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகும், மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர். நன்றி நேர்களே.

0: என்சிவன் பாடுது படத்துக்காக, மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: வணக்கம். கயமத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுருக்கோம். 7:45 அடுத்தா நம்முடைய கேள்விக்கு பதில் சொன்ன நேர்கள் வரிசையில் போலவாடி ராமசாமி, தொடர்ந்து மணக்கடவு, கார்த்திக், கீதாஞ்சலி, அதுக்கப்புறம் வந்து பிரேமா வெள்ளிங்கிரி, கருமத்தப்பட்டிலிருந்து சண்முக சுந்தரம், விநாயகபுரத்திலிருந்து விஸ்வம் அறந்தாங்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம், ராஜேஸ்வரி, தெக்கலூர் பகுதியிலிருந்து ரமண முதலிபுதூர், சுதாகர், ஜீவா, தென் பிரேம்நாத் பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து ரத்னபுரி ராஜா முகவது, பார்வதி கணபதியிலிருந்து குகன் நஞ்சுனாபுரம், கணேசமூர்த்தி சூலூர்லேருந்து, தொடர்ந்து கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர், ரங்கநாயகி ரங்கராஜ் வடவள்ளியிலிருந்து, கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியன், வெள்ளிக்குப்பம்பாளையம் சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா, பாரதி, மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து, ராயப்பன், ரிஜி, ஜெஃப்ரி, ரீனா, பாப்பா, கேஜி சாவடி கோயம்புத்தூர்லேருந்து, பீடம்பள்ளி வாசுதேவன், அதுக்கப்புறமா ராதிகா, முத்துக்குமார், லக்ஷன், பரணிதரன், திருவண ஞானாம்பிகை போகம்பட்டிலிருந்து, மல்லிகா, மந்திராசலம், பிரியங்கா, பெரிய வதம்பசேரி பகுதியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து
5: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
6: வாகனங்களோட எண்ணிக்கை இப்போ பல மடங்கு ரோடுகள்ல பயன்பாட்டில் இருக்கிறத நாம பார்க்க முடியுது. இதனால வாகன நெரிசல்கள் ஒரு புறம் அப்படின்னு சொன்னா, மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா காற்று மாசுபாடு, ஒலி மாசுபாடு இருக்குது. இதனால சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களை உபயோகப்படுத்தும் போது வாகனங்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் மற்றும் சல்பர் டை ஆக்சைடு போன்ற தீங்கு விளைவிக்கும் வாயுக்கள் காற்று மண்டலத்தில் கலந்து பல பாதிப்புகளை ஏற்பட வழிவகை செய்கின்றது. மாசடைந்த இந்த காற்றை நாம் சுவாசிக்கும் போது ஆஸ்துமா, நுரையீரல் நோய்கள் போன்ற பல்வேறு சுவாச கோளாறுகளை ஏற்படுத்துகின்றது. இதிலிருந்து நம்மையும் நமது சுற்றுச்சூழலையும் நாம் பாதுகாக்க ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையான அதிகப்படியான வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கப்படல் வேண்டும். வாகனங்களை முறையாக பராமரிக்க வேண்டும். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிக்கலாம். பஸ், ட்ரெயின் போன்றவற்றை அதிகமாக பயன்படுத்தலாம். அருகாமையில் இருக்கின்ற இடங்களுக்கு நடந்தே சென்று வரலாம். இதனால

0: எரிபொருள் செலவு குறைவதோடு சிறந்த உடற்பயிற்சியாகவும் அமைகின்றது. அதே போலவே மாசு ஏற்படுத்தாத வாகனமான சைக்கிள் பயணத்தையும் பயன்பாட்டில் நாம் அதிகமாக பயன்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு 4-5 பேர் போக போறோம்னு நாம நினைச்சா அந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போகாம எல்லோருமே சேர்ந்து ஒரே வண்டியில போயிட்டு வரலாம். இது போன்ற சின்ன சின்ன செயல்களை செய்து எரிபொருட்களின் அளவை குறைக்கலாம். இம்முறையில் நம்முடைய பொருளாதார வளமையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம்.
1: நம்மை

நேர்களின் நினைவூட்டலுக்கு நேர்களை இன்று பிற்பகல் 2:30 ஊர் பொறுத்தலை நிகழ்ச்சியில், அண்மையில் திருப்பூர் மாவட்டம் மலைவாழ் பகுதியான கருமுட்டியில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனமும் ஆனமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல்திட்ட துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும்.

ஊர்காவலன் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது சங்கர் கணேஷ் இசை. 7:53 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கிட்டிருக்கும். இன்னைக்கான பொதுவொரு சம்மந்தப்பட்ட கேள்வி, உலகின் பனை ஓலை கையெழுத்து பிரதி அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இதற்கான சரியான பதில் பார்த்தீங்கன்னா கேரளா அப்படிங்கிறதா வந்து சரியான பதில். உலகின் முதல் பனை ஓலை கையெழுத்து பிரதி அருங்காட்சியகம் என்ற பெருமையை பெற்றது வந்து கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மியூசியம், திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மியூசியம் தான் வந்து இந்த முதல் பனை ஓலை கையெழுத்து பிரதி அருங்காட்சியகம் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கு. இந்த அருங்காட்சியகம் பார்த்திங்கன்னா 2022 பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பனை ஓலை சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் மருத்துவம், ஜோதிடம், கணிதம், இலக்கியம், ஆயுர்வேதம் போன்ற பல துறைகளுடைய பழமையான தகவல்களும் இங்கே இருக்குது. சில ஓலைச்சுவடிகள் பல நூற்றாண்டுகள் பழமையானவையாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் டிஜிட்டல் முறையிலையும் அவை பாதுகாக்கப்படுகின்றன. இன்றைக்கி கேள்விக்கான சரியான பதில் சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். நம் முன்னோர்களின் அறிவை பனை ஓலையில் பாதுகாத்த உலகின் முதல் அருங்காட்சியகமாக கேரளாவில் இருக்கக்கூடிய பனை ஓலை கையெழுத்து பிரதி அருங்காட்சியகம் இருக்குது. சரியான பதில் சொன்ன நேர்களுக்கு மீண்டுமாக ஒரு முறை கூட வாழ்த்துக்கள் செலுத்தலாம். 7:55 சேவை செய்திகள். கோவை மாநகர் அவினாசி சாலையில் உள்ள ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் இன்று 14/5/2026 முதல் 18/5/2026 வரை 5 பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பதிக்கும் பணி நடைபெற உள்ளதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜிடி நாயுடு உயர்மட்ட மேம்பாலத்தில் இன்று முதல் 18/5/2026 வரை 11:00 முதல் காலை 5:00 வரை வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை. இந்த போக்குவரத்து மாற்றத்திற்கு வாகன ஓட்டுநர்கள் தங்கள் ஒத்துழைப்பை நல்கிட கோவை மாநகர காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. சேவை செய்திகள் கேட்டோம்.

0: ரெட்டைவால் குருவி இந்த படத்துக்காக இளையராஜாவோட இசையில் எஸ் ஜானகி பாடியது கேட்டோம். வணக்கம். கோயம்புத்தூர் பைக் வாஷ் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்க கூட ஆர்ஜி சந்தீப். இன்னும் சில நொடிகளை தொடர்ந்து காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனை தொடர்ந்து வரக்கூடிய 1 மணி நேரம் வணக்கம் கோயம்புத்தூர் பைக் வாஷ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக ஆர்ஜி நிஷா காத்துட்டு.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மென்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டோ நமோலா, பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியோராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டது திமுகவின் வெற்றி என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 நாள் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா, சாகேத் மைனனி இணையும், அதில் கல்யாண்பூர், சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா, சந்தோஷ் ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். வவுசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்டங்களுக்கு இடையேயான ஹாக்கிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை அணியை தோற்கடித்து கோப்பையை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
6: இசையோடு என்றும் நீங்கள்.
7: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வித் மீ ஆர்ஜே நிஷா.

கேட்ட பாட்டு லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திற்காக ஏ ரஹ்மான் மியூசிக்கில் கே சித்ரா ஹரிஹரன் பாடினது. லிரிக்ஸ் வைரமுத்து. ஸோ 8:09 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ஸோ எப்போவுமே பிரகாசமான விஷயங்களுக்கு நம்ம ஒரு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேஷன், 3D பிரிண்டிங்கில் லிவிங் லைட்ஸ் வந்திருக்கு தெரியுமா? ஸோ மின்சாரம் இல்லாமல் உலகத்துக்கு ஒரு ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு புதிய கண்டுபிடிப்பு தான் இது. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லைட்டில் நம்ம எலக்ட்ரிசிட்டியோட நம்ம லைட் வெளிச்சத்தை வந்து இப்போது ஒரு புது யுகத்தில் பல வருடங்களாக நம்மளுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் எலக்ட்ரிசிட்டி கொடுத்ததுலேருந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ மின்சாரமே இல்லாமல் உயிர் இருக்கக்கூடிய லைட்ஸ் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஸோ 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தோட ஒளி உமிழும் நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி இந்த லிவிங் லைட்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து அமெரிக்க விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலில் இருக்கக்கூடிய சில நுண்ணுயிரிகள் எப்படி தானாக தன்னுடைய ஒளியை வந்து வெளியே விடுமோ, நிறைய நம்ம டிஸ்கவரி சேனல் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்போம். கடலுக்கு அடியில் போகும்போது ஒளி கொடுக்கக்கூடிய சில கடல் பாசிகளை, ஸோ இதை ஒரு அடிப்படையாக வச்சு தான் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எதிர்காலத்தில் நம்ம தெரு விளக்குகள்லேருந்து வீட்டு அலங்கார விளக்குகள் வரை இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. சுற்றுச்சூழலுக்கும் இதனால் பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்சாரம் இல்லாத ஒளி கேட்க கற்பனை மாதிரி இருந்தாலும் இது நிஜமாக்கக்கூடிய நாள் அதிக தூரத்தில் இல்லை அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுடைய கருத்தாக இருக்குது. சரி, இது எவ்வளோ நேரம் எரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த கொலராடோ போல்டர் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கக்கூடிய டியூரேஷன் 25 நிமிடங்கள் இந்த லிவிங் லைட்ஸை எரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் லைட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வேதியியல் தூண்டுதல் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வீட்டில் எரியக்கூடிய பல்புகள்லாம் எலக்ட்ரிக் பல்புகள் மின்சாரத்தை செலவு செஞ்சு அதுலேருந்து வெப்பத்தை வெளியிட்டு நம்மளுக்கு ஒளியை தருது. ஆனால் இந்த பாசிகள் வளரும்போது காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி அதிலிருந்து ஒரு வேதியியல் மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒளியை கொடுக்குறாங்க. ஸோ உயிருள்ள விளக்குகள் தான் இனி ஃபியூச்சராக இருக்க போகுது. ஸ்டே டியூன். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் கேட்ட பாட்டு காலம் இல்லாமல் காத்திருப்பேன் திரைப்படத்திற்காக தேவா மியூசிக்கில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பண்ணது. எட்டு மணி 14:45 ஆயிட்டிருக்கு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: Pence's picture during the welcome ceremony. The paper headlines, Trump in China on three-day visit to hold Xi talk on Iran war and trade. The Times of India writes, dealmaker and dragon, Trump seeks to do business with Beijing. The Hindu in its editorial title, Testing Troubles, writes that leaks and breaches have destroyed the National Testing Agency's credibility. The K. Radhakrishnan Committee, which was constituted to recommend reforms in the examination process, recommended restructuring of the NTA and creating strong institutional linkages with state and district authorities in order to produce a secure test administration apparatus. And finally, the Times of India writes, in a rare and emotional moment during proceedings linked to passive euthanasia, the Supreme Court praised the family of Harish Rana for donating his corneas and heart valve after permission was granted to withdraw life support, observing that his life continues in others through the noble act. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Subhadra. And now before we end the bulletin, the headlines once again. Two-day meeting of BRICS foreign ministers to begin in New Delhi today. Assam government to introduce Uniform Civil Code Bill in State Assembly on 26th of this month. India bans export of sugar until September this year to cool domestic prices. West Bengal government lifts all restrictions on interstate movement of potato, onion, fruits, vegetables, food grain and other essential commodities. Heavy rain and dust storm leaves 60 people dead across Uttar Pradesh. Praveen Sood gets 1 year extension as CBI director. And Virat Kohli slams record 9th IPL century as Royal Challengers Bengaluru beat Kolkata Knight Riders by 6 wickets in Raipur. For details of these stories and more, log on to our website www.newsoneair.gov.in and NewsOneAir app. And with that, we end the morning news. Have a great day.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. 8:30 இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ஸோ இப்போ ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி நம்ம வந்து டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம்தான். 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பனிக்குள்ளே புதஞ்சிருந்த ஒரு ரகசியத்தை இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் உலகின் மிக குளிரான கண்டமான அண்டார்டிகாவில். ஸோ இங்கே ஒரு இரும்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. IN60 அப்படின்னு அதுக்கு ஒரு பெயரும் வச்சுருக்காங்க. பட் அது நம்மளுடைய பூமியில் கிடைக்கக்கூடிய இரும்பு இல்லை. பொதுவாக பூமியில் இரும்பு கிடைக்குங்கிறது ஒரு பொதுவான விஷயம்தான். ஆனால் இந்த IN60 பூமியில் உருவாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. விண்வெளியில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் வெடித்து சிதறக்கூடிய சூப்பர் நோவா நிகழ்வின் போது மட்டுமே இந்த கண்டுபிடிச்சிருக்கிற IN60 அப்படிங்கிற இரும்பு உருவாகும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது எப்படிப்பா நம்ம அண்டார்டிகா கண்டத்துக்குள்ளே வந்தது அப்படின்னா, இது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நட்சத்திர வெடிப்பினுடைய தடயங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டார்டிகா பனிக்குள்ளே இப்போ இது கிடச்சிருக்கக்கூடியது இந்த ஆய்வினுடைய மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுது. இந்த ரிசர்ச்சர் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக் இவங்களும் ஜெர்மனியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களும் மேற்கொண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. டாமினிக் கோல் அப்படிங்கிற விஞ்ஞானியினுடைய தலைமையிலான ஒரு பெரிய குழு அங்கிருந்து சுமார் 295 கிலோ பனியை சேகரித்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஆய்வில் 40,000 முதல் 81,000 ஆண்டுகள் பழமையான பனி அடுக்குகளுக்குள்ள இந்த IN60 அப்படிங்கிற அரிய இரும்பு துகள்கள் உறைஞ்சிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ பல வருஷங்கள் கழித்து பனிக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய இந்த விண்வெளி ரகசியம் நம்ம மனுஷங்க கிட்ட இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு சஸ்பென்ஸான இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: கேட்ட பாட்டு தெனாலி திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்கம் பாடியது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 கேளுங்க ரசிங்க.

நம்மளுக்கு எப்பவுமே கார் ஓட்டுறதுக்கு ஒரு பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் பெரும்பாலானவங்களுடைய கருத்தாக இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருப்போம், அதுக்கப்புறம் ஸ்கூட்டி, பைக்கு, அடுத்த கட்டமாக கார் மேலே எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட வாகன பிரியர்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட காருக்கு ஸ்டேரிங் வீலே இல்லை அப்படிங்கிறது தெரியுமா? 1886 ஜெர்மனியை சேர்ந்த கார்ல் பென்ஸ் உருவாக்கிய முதல் கார் ஒரு சைக்கிள் ஹேண்டில் மாதிரி ஸ்டேரிங்கோட தான் இருந்திருக்கு. ஸோ சைக்கிளுடைய ஸ்டேரிங் காரில் இருந்திருக்குன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய கார்களில் சீட் பெல்ட், இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. இது இப்போ ஒரு சாதாரணமான விஷயமாயிடுச்சு. அண்ட் ஒவ்வொரு காருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படுது. ஆனால் முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட கார்களில் இந்த மாதிரியான எந்த விஷயமே இல்லை. இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாவி போட்டது இப்போ ஆன் ஆகிடுது, செல்ஃப் ஸ்டார்ட் வந்துருச்சு, நிறைய ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்தாலும் அன்றைய காலங்களில், அதுவும் 18ஆம் நூற்றாண்டில் வந்த கார்களில், நம்ம சாவி போட்டு திருப்பினா மட்டும் பத்தாது, கையால் கிராங்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரும்பு கைப்பிடியை நல்லா சரக் சரக்குன்னு சுற்றினா தான் அந்த காரை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நிறைய இவாலுவேஷன் கார்ஸில் வந்துருச்சு. பட் முதன் முதல்ல வண்டி அந்த, அதுவும் கார்கள் ஓட்டுறது வந்து ஒரு லக்ஸரியான விஷயமாக பார்க்கப்பட்ட காலத்தில், அந்த வண்டியை இயக்கிறதே எவ்வளோ ஒரு ஹார்டான விஷயமாக இருந்திருக்கு பாருங்களேன். இருந்தாலும் அதை பிடிச்சு நிறைய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் விஷயமாக அன்றைய காலங்களில் கார்கள் வந்து இயக்கப்பட்டுச்சு. இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கும் அப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா, அப்போ வந்து 18ஆம் நூற்றாண்டுலேயே இவ்வளோ ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக தான் அன்றைய கார்கள் பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸை நம்ம ரசிச்சிருப்போம். பட் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோன்னா அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இல்லையா? ஒரு சின்ன கைப்பிடியில் ஆரம்பமான கார் தொழில்நுட்பம் இன்றைக்கு ஏஐ, ஆட்டோமேட்டிக் டிரைவிங், டிரைவர்லெஸ் கார்கள் வரைக்கும் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். இதே ஆச்சரியத்தோட சூப்பரான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் கோயம்புத்தூர், பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் குடும்ப தலைவியும் தையல் கலைஞருமான திருமதி காஞ்சனா அவர்கள்.
1: வணக்கம். வானொலி பற்றிய சிறப்பு அனுபவத்தை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற வந்திருக்கேன். எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும் போது இருந்துதான் வானொலி கேட்கணுன்ற ஆர்வமே வந்துச்சு. அந்த ரேடியோ கேட்கணும், அதுல உள்ள கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி கேட்கும் போது. நான் எங்க வீட்டுல வந்து வசதி குறைவு தான், எங்க வீட்டுல ரேடியோ இல்ல. அப்ப வந்து பக்கத்து வீட்டுல ரேடியோ வாங்கி மேல் பரணியில வந்து தொங்க விட்டுருப்பாங்க கயிற்றுல கட்டி. அவங்ககிட்ட போய் கெஞ்சுவேன் நான், எனக்கு பிடிச்ச பாட்டு வந்திருக்கு, ஒரு தடவை போட்டு விட்டுருங்க ரேடியோவை அப்படின்னு கெஞ்சினா அவங்களும் சந்தோஷமா வந்து இருப்பேன் நான் போட்டு விட்டுறேன்னு ரேடியோ போடுவாங்க. கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு போதுமா அப்படின்னு கேட்பாங்க. சரி அவங்க மனசு நோவை விடக்கூடாதுன்ட்டு சரிங்க போதும் அப்படின்னு அந்த சந்தோஷத்திலே நான் துள்ளி குதிச்சு வந்துடுவேன். சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்னை ரேடியோ கேட்கணும்ன்ற ஆவலை தூண்டி விட்டதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எங்க வீட்டுல ரேடியோ இல்லாதனால எங்க அப்பாட்ட நான் வந்து அப்பா அப்பா ஒரு ரேடியோ வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு ரொம்ப கேட்கணும்னா ஆசையா இருக்கு அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டா. அவரு நான் பேசினதை வச்சு அவர் மனசுக்குள்ள வச்சு கொஞ்சம் கையில காசு இருக்கும்போது ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்போ எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. என்னப்பா திடீர்னு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டீங்க, இல்லப்பா நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கவுமே உடனே பிரிச்சு பார்த்து வயிறு மாட்டி போட்டதுமே ஒரு நல்ல பாட்டு வந்துச்சு. அவ்வளவு சந்தோஷம். எங்க அம்மா எங்க அப்பா நானும் 3 பேரும் உட்காந்து கேட்டோம் அந்த பாட்டை. அப்பலேருந்து எனக்கு வந்து ரொம்ப ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. சமையல் குறிப்புகள், செய்திகள், நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த பாட்டெல்லாம் வரும்போது அப்படியே என் கண்ணுல இருந்து அப்படி சந்தோஷத்துல அந்த கண்ணீர் ததும்பும். நான் வந்து தையல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் எதுக்க வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி எப்பவுமே என் கண்ணு எதுக்கு அந்த ரேடியா இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம காதுல வந்து அப்படி தேனா பாயும் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விஷயமும். நம்ம கருத்துக்களையும் ஏற்கும் போது வந்து நம்ம மனசை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம மனசை விட்டு பேசுற மாதிரியே இருக்கும். நான் அங்கிட்ட இங்கிட்ட போய் சமையல் வேலை பாக்குற போது கூட நம்ம காதுல வந்து விழுகிற விஷயங்கள் வந்து சரி இதுக்கு இது போடணும் போல இருக்கு, அன்னைக்கு சொன்னாங்களே இந்த மாதிரி செஞ்சு பாப்போமா சமையல் குறிப்பு அப்படின்ற அந்த அளவுக்கு மனசை வந்து வருடுது. ஒவ்வொரு நிகழ்ச்சியாளரும் ஒவ்வொரு தடவை பேசும் போதும் இவங்க தான் இன்னார்தான் பேசுறாங்கன்ற கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் வந்து வானொலி மூலமா வந்து நான் ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு காலத்துல வந்து இந்த ரேடியோ என் கண்ணதுக்கு இருக்காதா எங்க வீட்டுல அப்படின்னு ஏங்கின காலம் போய் இப்ப வந்து

நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்திருக்கு. நம்ம கையிலேயே வந்து உள்ளங்கையிலே உலகம்ன்ற மாதிரி கரண்ட் போனாலுமே அன்னைக்கு டோட்டல் ஆஃப் இருந்துச்சுன்னா அமைதியாயிருக்கும். எல்லாரு கையிலையும் போன் இருக்கு. நம்ம எங்கே உட்காந்து வேலை பார்க்குறோமோ வைக்கிறோமோ அந்த இடத்துலயே நம்ம போனை கொண்டு போயிடலாம். அங்கேயே பாட்டு கேட்குற அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம ரேடியோ பக்கத்திலேயே உட்காந்து பாட்டு கேட்கணும் வைக்கணும்ன்ற அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம காய் நறுக்கிக்கிட்டே கேட்கலாம், சமையல் பண்ணிக்கிட்டே கேட்கலாம். சில நேரம் வந்து குழந்தைங்க விளையாடும் போது அதுக்கேட்ட பாட்டு வரும். அப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பாட்டு கேட்குறீங்களா, எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு. ஆமாங்க ஆமாங்கன்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாவே இருக்கும். காலையில எந்திரிச்சதுமே 6 மணிக்கே பக்தி மாலை போட்டுறாங்க. அப்பவே நம்ம சுறுசுறுப்பு ஆயிடுறோம். நம்ம வாச தெளிச்சு கோலம் போட்டு அந்த பக்தி பாடலை கேட்டுக்கிட்டே வேலைகளை தொடங்கும் போது அது ஒரு பரவசமா தான் இருக்கும். மனசு வந்து ஒரு உற்சாகத்துல வந்து நம்ம வந்து கொண்டு போயிடலாம். சோம்பேறித்தனங்கிறதே வராது நமக்கு. இந்த ஆகாஷ்வாணி 90 இன்னும் மென்மேலும் இந்த நிகழ்ச்சியில வந்து முத பக்தி பாடல்கள், அப்புறம் வந்து கண்ணாடி மாளிகை, மருத்துவ குறிப்புகள், சமையல் குறிப்புகள், குழந்தைகள் வந்து இந்த பாட்டு படிக்கிறது வைக்கிறது, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது, எல்லா விஷயமும் நல்ல அருமையான நிகழ்ச்சியா தான் அவங்க தொகுத்து வழங்குறாங்க. எனக்கு வந்து

0: கேட்கலாம். சில நேரம் வந்து குழந்தைகள் விளையாடும் போது அதுக்கேட்ட பாட்டு வரும். அப்ப வந்து அந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பாட்டு கேக்குறீங்களா, எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு. அவங்க அவங்கன்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாவே இருக்கும். காலையில எந்திரிச்சதுமே 6 மணிக்கு பக்தி மாலை போட்டுறாங்க. அப்பவே நம்ம சுறுசுறுப்பு ஆயிடுறோம். நம்ம வாசத்தொழிச்சு கோலம் போட்டு அந்த பக்தி பாடலை கேட்டுக்கிட்டே சில வேலைகளை தொடங்கும் போது அது ஒரு பரவசமா தான் இருக்கும். மனசு வந்து ஒரு உற்சாகத்துல வந்து நம்ம வந்து கொண்டு போயிடலாம். சோம்பேறித்தனங்கிறதே வராது நமக்கு. இந்த ஆகாஷ்வாணி 90 இன்னும் மென்மேலும் இந்த நிகழ்ச்சியில வந்து முத பக்தி பாடல்கள், அப்புறம் வந்து கண்ணாடி மாளிகை, மருத்துவ குறிப்புகள், சமையல் குறிப்புகள், குழந்தைகள் வந்து இந்த பாட்டு படிக்கிறது வைக்கிறது, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது, எல்லா விஷயமும் நல்ல அருமையான நிகழ்ச்சியா தான் அவங்க தொகுத்து வழங்குறாங்க. எனக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வந்து வசந்த கானங்கள். 1 மணில இருந்து போடுறாங்க வசந்த கானங்கள். அது நான் கேட்காம இருக்கவே மாட்டேன். அது 1 ஹவருக்கு வந்து செய்தி சொல்றாங்க. வெளி உலகத்துல போய் அனுபவம் இல்லாத இது என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த சிறு குறிப்புகள்ல வந்து எல்லாமே சொல்லிடுறாங்க செய்திகள்ல. அந்த அளவுக்கு வந்து மனசை கவர்ந்திருக்கு எனக்கு. இந்த ஆகாஷ்வாணி வந்து மேலும் மேலும் வளரணும். நல்லபடியா 100 கணக்குல வந்து அவங்க சேவைகள் செய்யணும். 100 ஆண்டுகள் கடந்து வானொலிக்கு 90, இந்த 90 ஆண்டுகளையும் கடந்து பல 100 ஆண்டுகளா தொடரணும்னு கேட்டுக்கிறேன். ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: வானொலி பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் மதுரை வக்பு வாரிய கல்லூரி முன்னாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள்.
2: மதிப்புக்குரிய வானொலி நேயர்களை வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ தனது 90 ஆண்டுகள் சமூக சேவையை நிறைவு செய்து அதன் விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே அதை பற்றிய ஒரு சிறிய தகவல்கள் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய மக்களின் இதய துடிப்போடு இணைந்து 90 ஆண்டுகளாக மக்களின் வாழ்வில் ஒலிபரப்பி வரும் மகத்தான ஊடக நிறுவனமான ஆல் இண்டியா ரேடியோ என்று அழைக்கப்பட்ட ஆகாஷவாணி பற்றி பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் அல்ல. அது ஒரு ஆசிரியர், ஒரு நண்பர், ஒரு வழிகாட்டி, ஒரு சமூக பணியாளர், கல்வி அறிவை கொண்டு சேர்க்கும் ஒரு பயனுள்ள ஊடகம். தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருந்தது வானொலி. இயற்கை பேரழிவுகளின் போது மக்களுக்கு தகவல் கொடுத்து உயிர் காப்பது வானொலி. 90 ஆண்டுகளாக ஆகாசவாணி மக்களின் மனதை மட்டும் கவரவில்லை, சமூகத்தை வடிவமைத்தும் வருகிறது. அதன் பல்வேறு நிகழ்ச்சிகள் வழியாக மதிப்புகள், அறிவு, கலாச்சாரம், சுற்றுச்சூழல், விழிப்புணர்வு, பெண்கள் முன்னேற்றம், விவசாய வளர்ச்சி, குழந்தைகள் நலன் போன்ற பல துறைகளில் மகத்தான பங்காற்றி வருகிறது. இந்த சூழலில் ஆகாசவாணியின் சில முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி, சமூகத்திற்கு அளிக்கும் பயன்கள் பற்றி நாம் பார்க்கலாம். அதிகாலை ஒளிபரப்பாகும் பக்தி மாலை நிகழ்ச்சி மனித மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக உறுதியையும் தருகிறது. இன்றைய அவசர வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரித்து வரும் சூழலில் இறை நினைவு மனதை சமநிலைப்படுத்துகிறது. இது மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்கிறது. எனைத்தானும் நல்லவை கேட்கின்ற நிகழ்ச்சி நல்ல சிந்தனைகள், வாழ்க்கை நெறிகள், ஒழுக்க மதிப்புகள் போன்றவற்றை மக்களிடம் கொண்டு செல்கிறது. ஒரு நல்ல வார்த்தை மனிதனை மாற்றும். அந்த மாற்றத்தை அமைதியாக செய்கிறது இந்த எனத்தானும் நல்லவை கேட்க என்ற நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி இயற்கை நேசிக்க கற்றுத்தரும் இயற்கை இன்பம் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியில் மரங்கள், மலை, பறவைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. இயற்கையை காப்பது எந்த அளவிற்கு மனித வாழ்க்கையின் முக்கியம் என்பதை மிகச் சிறப்பாக எடுத்து கூறும் நிகழ்ச்சி தான் இந்த இயற்கை இன்பம் நிகழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் சூழல் சிந்தனை என்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்றைய உலகின் மிகப்பெரிய தேவையாக உள்ளது என்பதை கோடிட்டு காட்டக்கூடிய நிகழ்ச்சியாகும். பிளாஸ்டிக் மாசு, நீர் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்த நிகழ்ச்சி மக்களை சிந்திக்க வைக்கிறது. இது ஒரு சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைகிறது. அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்ச்சி ஆலய அற்புதங்கள் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம் நாட்டின் ஆன்மீக மரபுகளையும் ஆலய வரலாறுகளையும் அறிமுகப்படுத்துகிறது. இது சுற்றுலா வளர்ச்சிக்கும் பண்பாட்டு பாதுகாப்புக்கும் உதவுகிறது. இளம் தலைமுறைக்கு நம் பாரம்பரியத்தின் பெருமையை உணர்த்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி. அதோடு இன்றைய நேயர்களின் அந்த பாடல்கள் விருப்பம், அந்த பாடல்கள் இல்லாத வானிலை இருக்கவே முடியாது. பாடல்கள் தான் நேயர்களை குதூகலப்படுத்துகிறது, நேயர்களின் மனதை, நேயர்களின் விருப்பமான பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய அந்த பாட்டு வேணுமா என்ற நிகழ்ச்சி. இசை மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்து. தனிமையில் இருப்பவர்களுக்கு

இது ஒரு இனிய துணை. நாம் பயணம் மேற்கொள்ளும் போது பயணத்தில் உள்ளவர்களுக்காக ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி தான் டிரைவ் டைம் பீட்ஸ் என்ற அந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பயண நேரத்தில் ஒலிபரப்பாகும் பாடல்கள், சுறுசுறுப்பான இசைகள் போன்றவை பயண சோர்வை குறைக்கிறது. வாகன ஓட்டுநர்களுக்கும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடிய வார்த்தைகளையும் கருத்துக்களையும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி சாலை பாதுகாப்பு போன்ற அறிவுரைகளையும் சேர்த்து வழங்குகிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்ச்சி நேயர் விருப்பம் மற்றும் விருந்தினர்கள் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் மக்களின் குரலை மக்களிடம் கொண்டே சேர்க்கிறது. பல்வேறு சமூக பின்னணியில் உள்ளவர்கள் தங்கள் அனுபவங்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகும். இதன் மூலம் சமூக ஒற்றுமையும் வலுப்பெறுகிறது. இன்றைய சூழலில் தொழில்நுட்பம் மிகச் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறோம். அவ்வாறான தொழில்நுட்பங்கள் சமூக பயன்பாட்டிற்கு வரக்கூடிய சூழலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் என்னென்ன மாதிரியான பயன்களையும் தரக்கூடியதாக உள்ளது என்பதை அழகாக எடுத்துரைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் கண்ணாடி மாளிகை என்ற நிகழ்ச்சி. தினமும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு மக்கள் தொலைபேசியில் தங்கள் கருத்துக்களை பகிர்கிறார்கள். இதன் மூலம் ஜனநாயக உரிமை, கருத்து சுதந்திரம், சமூக பொறுப்பு ஆகியவை வலுப்பெறுகின்றன. ஒரு நல்ல விவாத கலாச்சாரத்தையும் இந்த நிகழ்ச்சி உருவாக்குகிறது. பெண்களுக்கு பிரத்யேகமான தனியான ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. சினேகிதி என்ற பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பெண்களின் உடல்நலம், கல்வி, தொழில் வாய்ப்பு, குடும்ப நலம், சட்ட உரிமைகள் போன்ற பல விஷயங்களை அந்தந்த தளத்தில் உள்ள பிரமுகர்களை, அந்தந்த தளத்தில் உள்ள நிபுணர்களை கொண்டு அவருடைய கருத்துக்களை பரிமாறக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. பெண்கள் முன்னேற்றமே சமூக முன்னேற்றம் என்பதை வலியுறுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த சிநேகிதி நிகழ்ச்சி உள்ளது என்றால் அது மிகையல்ல. அதே போல மதிய நேரத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சி தான் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இது ஒரு இனிய இசை நிகழ்ச்சியாகும். இசையின் மூலம் மன அமைதியையும் இனிய நினைவுகளையும் தரக்கூடிய நிகழ்ச்சி வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. பழைய பாடல்கள் மூலம் நம் இசை மரபை இந்த நிகழ்ச்சியை பாதுகாக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்மளுடைய பாரம்பரிய இசை வலிமையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது இந்த வசந்த கானங்கள் என்ற நிகழ்ச்சி. நேயர்களுக்கு கவிதை எழுதக்கூடிய அந்த திறன் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டாது. அப்படிப்பட்ட நேயர்களுக்கான நிகழ்ச்சி தான் கவிதை இறங்கும் நேரம் என்ற அந்த நிகழ்ச்சி. இசை வழியாக மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி வழங்கி வருகிறது. அந்த நிகழ்ச்சியின் பெயர் தான் மெல்ல வரும் பாட்டு என்ற நிகழ்ச்சி. அது மென்மையான பாடல்கள் மூலம் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய வேலையையும் இது சமூக சேவையையும் செய்யக்கூடிய நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு என்ற நிகழ்ச்சி. இந்த ஆட்டக்களம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் விடுகதை, எண் விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு போன்ற பல்வேறு கருத்துக்களை அடங்கிய ஒரு தொகுப்பை இந்த நிகழ்ச்சி தருகிறது. சிந்தனை திறனை வளர்க்கக்கூடிய விதத்திலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்க்கும் அறிவுபூர்வமான ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான் ஆட்டக்களம் நிகழ்ச்சி. இப்பொழுது நாம் மாலை நேரத்திற்கு வந்துவிட்டோம். மாலை நேரத்திலே மாலை நேர சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தரும் நிகழ்ச்சியாக மாலை தென்றல் என்ற நிகழ்ச்சி இருக்கிறது. விளக்கேற்றும் வேலை மாலை நேர ஆன்மீக நிகழ்ச்சியாகும். மன அமைதி, நல்ல எண்ணங்கள், குடும்ப ஒற்றுமை போன்றவற்றை ஊக்குவிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக விளக்கேற்றும் வேலை என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. விவசாயிகள் எல்லாம் தங்கள் நிலத்தில் அந்த நிலத்திலே எவ்வாறெல்லாம் பயிரிட வேண்டும், அல்லது பயிரிடப்பட்ட பயிர்களை பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பது எப்படி, அல்லது அதற்கு ஊட்டச்சத்து தருவது எப்படி, அந்த நிகழ்ச்சியின் பெயர் தான் பண்ணை செய்தி அல்லது உழவர் உலகம் என்ற நிகழ்ச்சி. புதிய விவசாய முறைகள், விதைகள், சந்தை நிலவரம், அரசு திட்டங்கள் போன்றவை குறித்து தகவல்கள் தருகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி விவசாயியின் உற்ற நண்பனாக செயல்படுகிறது என்றால் அது மிகையல்ல. குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி குழந்தைகளின் கற்பனை திறன், அறிவு, நல்ல பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை வளர்க்கும் நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இதன் மூலம் கதை, பாடல், சிறுவர் உரையாடல் போன்ற பல்வேறு செயல்கள் மூலம் நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு ஆன நிகழ்ச்சியாக அது ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. அதே போல இரவு நேர இசை நிகழ்ச்சியாக தேனும் பாலும் என்ற இரவு நேரத்திலே ஒலிபரப்பக்கூடிய அந்த நிகழ்ச்சி இனிய பழைய பாடல்கள், சாகாவரம் பெற்ற பழைய பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமது பழங்கால திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டே நமது அன்றைய பொழுதை நிறைவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி. தமிழ் திரைப்பட இசை வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. ஆக நேயர்களே, 90 ஆண்டுகளாக இது ஆகாசவாணி
ரேடியோ செய்திருப்பது

0: வெறும் ஒலிபரப்பு சேவை அல்ல, அது ஒரு சமூக சேவை. ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் தோழனாகவும் கலாச்சார காவலராகவும் அது செயல்பட்டு வருகிறது. தொலைக்காட்சி வந்தது, இணையம் வந்தது, சமூக ஊடகங்கள் வந்தன. ஆனால் இன்னும் மக்களின் மனதில் உயிரோடு இருக்கும் ஊடகம் ஆகாசவாணி வானொலி என்றால் அது மிகையல்ல. ஏனெனில் வானொலி பேசுவதில்லை, அது நேயர்களின் மனங்களோடு உரையாடுகிறது. இந்த 90 ஆண்டு கால பயணத்தில் ஆகாசவாணி ரேடியோ தொடர்ந்து மக்களுக்கான சேவை செய்து அறிவும் ஒலியும் பரப்பப்பட்டும் மிகச்சிறந்த சேவையை மேம்படுத்தி கொண்டும் தனது பயணத்தை தொடர வேண்டும் என்று இந்த தருணத்திலே வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகாசவாணி தனது 90 ஆண்டு கால பயணத்தில் அதை வாழ்த்துவதில் டாக்டர் எம் அப்துல் காதிர் என்கிற நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இவ்வளோ நேரமும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை பொறுமையாக கேட்ட எல்லா நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் ஆஜி நிஷா. இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்ட் ரமோலா, பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியரோடாவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக்க அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டதே திமுகவின் வெற்றி என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக தொடங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 நாள் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாஜா, சாகேத் மைனேனி இணையும் அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வஉசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்டங்களுக்கு இடையேயான ஹாக்கிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 என கோல் கணக்கில் அரியலூர் அணியை தோற்கடித்து கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கமித்துடன் நிறைவு பெற்றது.
4: இசையோடு என்றும் நீங்கள்
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 9:02. நேர்களை நாம் இணைவருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை கானங்கள். முதல் பாடல் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து பெல்லிராஜ் மற்றும் தீபா மரியம் குரல்களில் ஜேம்ஸ் வசந்தன் இசையில் தாமரை வரிகளில் பாடல் இதோ.

0: விளம்பரத்திற்கு பிறகு திரைசை பாடல் தொடரும்.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேரம் 9:16. நேர்களை நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. தொடரும் பாடல் உதித் நாராயண் மற்றும் சின்மயி குரல்களில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், சிவாஜி திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில்.

0: நேரம் 9:22. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் திரையிசை பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடரும் பாடல் பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜா இசையில், கிருஷ்ணராஜ், மாணிக்க விநாயகம், ஸ்ரேய கோசல் குரல்களில், ஸ்னேகன் வரிகளில். பாடல் இதோ.
1: அடியில் தர வந்து சஞ்சி.

தொடரும் பாடல் விவேக் அவர்களில் வி வி பிரசன்னா மற்றும் சுப்ரியா ஜோஷி குரல்களில், விஜய் ஆண்டனி இசையில் வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: அரவான் படத்துக்காக விஜய் பிரகாஷ் ஹரிணி பாடியது. 9:35 நாம் இதுவரைக்கும் கேட்டிருச்ச இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நேயர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பிற்பகல் 2:30 ஊர் பொருத்தலே நிகழ்ச்சியில், அண்மையில் திருப்பூர் மாவட்டம் மலைவாழ் பகுதியான கருமுட்டியில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல்திட்ட துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: காதல்னா சும்மா இல்லை. இந்த படத்துக்காக உதித் நாராயணன், சுஜாதா பாடியது, மணி சர்மா இசை. 9:42 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். கோடை விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறைகளை முன்னிட்டு பலர் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய நிலையில் வீட்டை பூட்டி செல்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்களில் முன்கூட்டியே தகவல்களை தெரிவிக்குமாறு மாநகர போலீஸார் அறிவுறுத்தியிருக்காங்க. அதாவது குற்ற நடவடிக்கைகளை தவிர்க்கும் பொருட்டாக இந்த நடவடிக்கை, இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க.
1: Many more happy returns of the day. Let's party.

குரு என்னாலு படத்தில் கிறிஷ் பாடியது இசை ஸ்ரீகாந்த் தேவா. 9:47 சிறுவாணி சாரல் கேட்டுச்சுக்கோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக பக்தர்களுடைய நலன் கருதி வெள்ளிங்கிரி மலையேற வனத்துறையினர் நேற்று முதல் தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கு.

பொன்னியின் செல்வன் பார்ட் டூ. இந்த படத்தில் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியது ஏரகமனோட இசை. 9:52 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல்.

விரைவு பெட்டிகளில் முன்பதிவு பெட்டிகளில் உரிய டிக்கெட் இல்லாமல் பயணிப்போர் குறித்து 139 என்ற உதவி எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்று தெற்கு ரயில்வே தெரிவிச்சிருக்காங்க. அந்த நம்பர் திரும்பவும் சொல்கிறேன், 139 என்ற உதவி எண்ணில் தொடர்பு கொண்டு முன்பதிவு பட்டியலில் மற்றவர்கள் பயணம் செய்தால் புகார் தெரிவிக்கலாம் சொல்லி ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க.

ஆறுமுகம் இந்த படத்துக்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியது தேவாவோட இசை. நம்ம இதுவரைக்கும் கேட்டு செய்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சந்தீப். நேர்களின் நினைவூட்டலுக்காக நேர்களை இன்று மாலை 5:30 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில நச்சுன்னு 4 பாயிண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறையின் தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி அவர்கள் பங்கு பெறும் நேரலை இடம்பெறும். நேர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு பயன்பெறலாம். இன்றிரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழைப்பே உயர்வு, கால்நடை வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம்

மாங்கியவட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் வழங்குவதற்காக ஆர்ஜே நிஷா.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. சர்க்கரை ஏற்றுமதி செய்ய செப்டம்பர் மாதம் அல்லது அடுத்த அறிவிப்பு வரும் வரை மத்திய அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தவிக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவித்துள்ளது திமுகவின் வெற்றி என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 நாள் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் மைஸ்னம், மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா பூனாச்சா சாகேத் மைனேனி இணையும் அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வஉசி துறைமுக ஆணையக் கோப்பைக்கான மாவட்டங்களுக்கு இடையேயான ஹாக்கிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூர் அணியை தோற்கடித்து கோப்பையை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரம் 10:02. நேர்களை நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

10:35 ஆயிட்டு இருக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இது உங்கள் சாய்ஸ். நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்ததா மகேஸ்வரி மஞ்சூர்ல இருந்து கேட்டிருக்காங்க 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து சூப்பர் பாடல். கேட்டு ரசிக்கலாம், ஸ்டே டியூன்ட்.

10:40 கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். நேர்களுடைய உறுப்பு பாடல்கள் வரிசையில அடுத்ததா மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திற்காக கோடி அருவி பாட்டு கேட்டிருக்காங்க சுமதி கனகராஜ், மனோஜ் நந்தினி. தமிழ்நகர் செமிப்பாளையம்ல இருந்து கேட் என்ஜாய் பண்ணலாம் பாட்டு.

0: நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இன்னைக்கு மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் நச்சு 4 இதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறையின் தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி பங்கு பெறும் நேரலையை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இதில் நேர்களாக்கி நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களையும் பெறலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
0: பத்து மணி 45 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்கள் சாய்ஸ். அடுத்த சாய்ஸ் சாய்பாபா காலனி ரமா கேட்டிருக்காங்க 5-star திரைப்படத்துல இருந்து. கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட்.

10:56 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவான பாடலுக்கு உருவம் திருச்சிருக்காங்க ஆலங்கொம்பு தனித்தனம் விஜயகுமார் உமா மகேஸ்வரி ஜெய் கணேஷ். உயிரே படத்துலேருந்து பூங்காட்சிலை பாட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாடலோட நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறது நான் உங்கள் அர்ஜி நிஷா. 11 மணிக்கு செய்திச்சிருக்கும், அதைத் தொடர்ந்து 11:02 இன்றைய நேர் நிகழ்ச்சி உங்கள் கூட கொடுக்கறதுக்காக அஜய் சந்தீப் காத்துட்ருக்காரு. ஸ்டே டியூன்ட்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சிறுதானியங்களுக்கான வரவேற்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. அஇஅதிமுக விவகாரத்தில் 4ம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும், இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகா முகர்ஜி இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி மற்றும் பயஸ் ஜெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேரபா லுவாங் மெய்ஸ்னம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11:02. சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அபர்ணா கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

0: நேயர்கள், இதுவரை சங்கீத சாரலில் அபர்ணா கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டுமாக இனி

வணக்கத்துடன் 11:30 நாம கேட்டு ரசிக்கப்படுற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். இந்த நிகழ்ச்சியில் நம்ம இப்போ கேட்க போகிற இந்த பாட்டுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த காலத்திலேயே மக்களுடைய வாழ்க்கை, நகைச்சுவை, நாட்டுப்புற இசை இந்த மூன்றையும் கலந்து ஒரு ஜாலியான அனுபவமாக கொடுத்துருக்கும் இந்த பாடல். கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒலி கேட்டாலே நம்ம ஊரில் காலையில் எழுந்த உணர்வு நினைவுக்கு வரும். அந்த காலத்து பாடல்களில் இருந்த ஒரு இன்னசென்ஸ் ஆகட்டும், இல்லைனா ஒரு சிம்பிளிசிட்டி ஆகட்டும், இல்லைனா இயல்பான மகிழ்ச்சி இந்த பாடல்லையும் வந்து மிக அழகாக தெரியும். வார்த்தைகளில் நகைச்சுவை, இசையில் நாட்டுப்புற தாளம், கேட்ட உடனே மனசை லைட்டாக்கக்கூடிய ஒரு ஃபீல். இப்போ அந்த பழைய நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க கேட்கலாம் அந்த அழகான பாடலை.

பதிபக்தி படத்துக்காக டிஎம் சவுந்தரராஜன் ஜிக்கி பாடியது, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. 11:34 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில், அண்மையில் திருப்பூர் மாவட்டம் மலைவாழ் பகுதியான கருமுட்டியில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல்திட்ட துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்டுக்கும் 11:35 காதலும் பக்தியும் கலந்த ஒரு இனிய மெலடி கேட்டாலே மனசு தானாக அமைதி.

ஆகிடும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு காலத்தால் அழியாத பாடல் தான் அடுத்து நம்ம கேட்க போகிறது. 1950களில் தமிழ் சினிமாவில் இசைக்கும் இலக்கியத்திற்கும் தனி மரியாதை இருந்த காலம். அந்த காலத்து அழகையும் மென்மையும் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு திரைப்படம் தான் மங்கைய திலகம். இந்த படத்தில் வரக்கூடிய இந்த பாடலில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே காதலுடைய மென்மையோடு ஒரு தெய்வீக உணர்வையும் சேர்த்து தரும். நீலவண்ண கண்ணா அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அந்த அழைப்பிலேயே எவ்வளவு பாசம் தெரியும்னு நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். மெல்லிசை போல நகரும் இந்த பாடல் ஒரு அழகான தோழனாக நிறைய பேருக்கு இசை ரசிக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும்.

0: மங்கையர் திலகம் படத்தில் ஆர் பாலசரஸ்வதி பாடின பாடலை கேட்டும் எஸ் தட்சிணாமூர்த்தி அவருடைய இசையில். 11:39 ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்டிருக்கும் நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று மாலை 5:00 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் நச்சினு 4 பாயிண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறையின் தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி அவர்கள் பங்குபெறும் நேரலை இடம்பெறும்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 இல் நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்டுட்ருக்கோம். 11:41 சில பாடல்கள் காலத்தை தாண்டி இன்றைக்கு வரைக்கும் இளமையாகவே இருக்கின்றன. அப்படி தலைமுறைகள் கடந்தும் ரசிகர்கள் மத்தியில் வாழக்கூடிய ஒரு எவர்கிரீன் கிளாசிக் பாடலை பற்றி தான் பேச போகிறோம். இந்த மயக்கும் பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் உத்தம புத்திரன். இந்த பாடலை கேட்கும் பொழுது பழைய தமிழ் சினிமாவுடைய அந்த ராயல் சாம், காதலுடைய ஒரு அழகான ஒரு உணர்வு, இனிமையான இசை, இந்த மூன்றுமே ஒன்றாக நம்மை கவர்ந்துவிடும். காதலன் தன்னுடைய காதலியை பார்த்து வியப்போடும் ரசிப்போடும் கேட்பது போல அமைந்திருக்கிறது இந்த பாடல். இந்த பாடலில் துவக்கமாக வரக்கூடிய ஒரு கேள்வி தான் இந்த பாடலுடைய முழு அழகுமே. இசையில் ஒரு மென்மை, வரிகளில் ஒரு குறும்பு, திரையில் ஒரு அழகு. அதன் காரணமாக இந்த பாடல் இன்றைய அளவிற்கும் ரசிகர்கள் மத்தியில் ஃபேவரட் லிஸ்டில் இருந்துகிட்டே இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த படத்தில் நடித்திருந்த சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பாகட்டும், அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், இல்லைனா இசையினுடைய அழகான இனிமையாகட்டும், இந்த பாடலை மேலும் மேலும் மெருகேற்றக்கூடிய வகையில் ஸ்பெஷலாக ஆக்கியிருக்கு.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே. சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்டிருக்கோம். 11:49. சில பாடல்கள் வெறும் மெலடி கிடையாது, அது நினைவுகளோடு பேசக்கூடிய கவிதை மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனதை வருடக்கூடிய கிளாசிக் பாடல் பற்றி தான் வந்து பேச போகிறோம், அந்த பாட்டை தான் கேட்க போகிறோம். நிலா, காதல், நினைவுகள், இந்த மூன்றையும் மிக மென்மையாக இணைத்திருக்கிறது இந்த பாடல். காதலினுடைய இனிமையும் சந்தித்த அந்த நிமிடங்களுடைய அழகையும் கவிதை போல சொல்லும் வரிகள் இந்த பாடலுடைய மிகப்பெரிய பலம். அதாவது காதலின் இனிமையையும் சந்தி

அந்த நிமிடங்களுடைய அழகையும் கவிதை போல சொல்லும் வரிகள் இந்த பாடலின் மிகப்பெரிய பலம். இந்த பாடலை கேட்கும் பொழுது ஒரு அமைதியான இரவு, வானத்தில் மிதக்கும் நிலா, மனசுக்குள் மிதக்கும் பழைய நினைவுகள், இது அனைத்துமே நம்ம கண்முன்னாடி வந்து நிற்கும். இசையின் மென்மை, வரிகளின் ஆழம், அந்த காலத்து தமிழ் சினிமாவுடைய அழகு எல்லாமே சேர்ந்து இந்த பாடலை இன்றளவும் கிளாசிக்கல் ஹிட்டாக வைத்திருக்கிறது. இப்போது அந்த

தமிழ் சினிமாவுடைய அழகு எல்லாமே சேர்ந்து இந்த பாடலை இன்றளவும் கிளாசிக்கல் ஹிட்டாக வைத்திருக்கிறது. இப்போ அந்த இனிய நிலா நினைவுகளை இந்த பகலில் கேட்டு ரசிக்க போகிறோம். 11:50 ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்டுட்ருக்கோம்.

பெரிய இடத்து பெண் படத்துக்காக பாடல் கேட்டோம். ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இது தொடர்ந்து நம்ம கேட்கக்கூடிய பாடல், தமிழ் சினிமாவில் காதலை மிக மென்மையாக சொல்லிய பாடல்கள் பல இருக்குது. ஆனால் சில பாடல்கள் மட்டுமே கேட்ட உடனே மனசுக்குள்ளே ஒரு புன்னகையை மலர வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு எவர்கிரீன் மெலடி பாடல் தான் வந்து இப்போ தொடர்ந்து நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடலுடைய ஒவ்வொரு வரியும் காதலுடைய மென்மையை அழகாக சொல்கிறது. ஒருவரின் அன்பான தொடுதல் கூட ஒரு பூவை மலர வைக்கும் அளவிற்கு இனிமையானது என்று சொல்லும் கவிதை தான் இந்த பாடல். கடலோரத்தில் எடுத்த பின்னணி, மென்மையான இசை, மனதை வருடக்கூடிய வரிகள், இவையெல்லாம் சேர்ந்து இந்த பாடலை இன்றளவிற்கும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு உணர்வுபூர்வமான பாடலாகவும் ஃபேவரட்டான பாடலாகவும் வைத்திருப்பது மேலும் சிறப்பான ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. இந்த பாடலை கேட்கும் பொழுது மெதுவான கடல் காற்று, பழைய காதல் நினைவுகள், ஒரு இனிய அமைதி, இது எல்லாமே மனசுக்குள் வந்து சேரும். சரி, இப்போது அந்த மெலிசை மந்திரத்தை நாமும் சேர்ந்து ரசிக்க தயாராக இணைந்திருப்போம்.

0: ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒலிவலாவில் வந்த பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் மகிழ்ச்சியோடையும் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்கள் கூட நான் ஆர்ஜே சந்தி. நன்றி நேர்களே.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

வெல்கம் பேக் டு த ஷோ. 12 மணி ஆயாச்சு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டு ரசிக்கவிருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி. ஸோ இன்னைக்கு உங்க கூட நிகழ்ச்சியில் நேர்றது எப்போ நான் ஆர்ஜி நிஷா. ஸோ தொடர்ந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும், அதுதான் இந்த உடம்பு சரியில்லாமல் போகிறது. ஸோ எல்லாருக்குமே இது நடக்கிறது தான். இதில் ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு இல்லை. ஆனால் ஒருபடி மேலே சொல்லணும்னா, பெண்கள் வந்து உடம்பு சரியில்லைனாலும் தன்னுடைய குடும்பத்தை பார்த்தே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகவும் இக்கட்டான சூழ்நிலை. உடம்பு சரியில்லைனாலும் அவங்க வீட்டை பார்த்து தான் ஆகணும், உடம்பு நல்லா இருந்தாலும் வீட்டை பார்த்து தான் ஆகணும். ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி குடும்பம், இரண்டாவது ப்ரியாரிட்டி வேறு ஏதாவது வேலைகளாக இருக்கலாம், மூன்றாவது ப்ரியாரிட்டி தான் அவங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை கண்டிப்பாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஹலோ தோழி பெண்களுக்கான நிகழ்ச்சி, அதனால் தோழிகள் எல்லாரும் பங்கு பெற்று உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சூழலை நீங்கள் எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறத தான் பகிர்ந்துக்க போகிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு மற்றொரு எண் 2317046. வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காமல் 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சூப்பரான அழகான பாடல்கள் நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. முதல் பாடல் ஆதி திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். ஸ்டே டியூன், இது வசந்த இல்லம் ஹலோ தோழி.

0: கேட்ட பாட்டு ஆதி திரைப்படத்திற்காக வித்யாசாகர் மியூசிக்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் பாடியது.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியின் நாளை காலை 10:02 ஒலிபரப்பாகும்.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் அண்மையில் திருப்பூர் மாவட்டம் மலைவாழ் பகுதியான கருமுட்டியில் கோயமுத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 12 மணி 8 நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டு ரசிங்க வசந்த இல்லம். ஹலோ தோழி. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்கள் எப்படி கையாளுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ பதில் சொல்றதுக்காக ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: மஞ்சுளா
0: உடம்பு சரியில்லாம இருக்கிற சூழ்நிலையில வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கற கட்டாயம் இருக்கும் போது அதை எப்படி கையாளுவீங்க?
1: தூங்கிட்டு அப்புறம் போய் ஒரு மணி நேரம் நெய்வேன்.
0: கைத்தறி நெசவு பண்றீங்க, அது இல்லாம வீட்டு வேலைகளும் பாக்கணும் இல்லையா?
1: ஆமாங்க, வீட்டு வேலைகள்லாம் நான் தான் பாக்கணும் மேடம்.
0: ஓகே, சோ ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான். அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். குழந்தைகள் இருக்காங்களா?
1: குழந்தைங்க பொண்ணுனா ஆனோன்னு பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டேன், பையனுக்கு பாத்துக்கிட்டே இருக்கோம்.
0: ஓகே ஓகே.
1: எனக்கும் பையனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க மேடம்.
0: ஓகே, அப்ப வீட்ல இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்யறாங்க இல்லையா?
1: ஆமாங்க.
0: சூப்பர் சூப்பர். இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல உதவி கிடைக்கிறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
1: ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. எனக்கு பையன் ரொம்ப உதவி பண்ணுவாங்க மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு.
1: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, ஸோ சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பப்போ போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த வேலையை செய்வோம். அதுவும் அவங்க கைத்தறி நெசவு செய்கிறதுனால. ஸோ அந்த வேலைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து

சொல்லியிருந்தாங்க. ஆனால் வீட்டு வேலை செஞ்சாகணும் அப்படிங்கிற கட்டாயம் தான். அண்ட் சில நேரங்களில் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மளுக்கு உதவி கிடைக்கிறது அப்படி ஒரு அமிர்தமான ஒரு விஷயமாக இருக்கும். அதையும் அவங்க பகிர்ந்திருந்தாங்க. இதே மாதிரி உங்களுடைய லைஃப்லையும் உடம்பு சரியில்லைனாலும் ஒரு வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்கள் எப்படி கையாண்டீங்க அப்படிங்கிறத தோழிகள் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். கால் பண்ணி சொல்லணும்னு நினைக்கக்கூடிய தோழிகள் 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மற்றும் ஒரு 2317046 வெளியூர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காமல் 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திற்காக ஸ்டே டியூன்.

0: உழைப்பே உயர்வு. கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: உடம்பு சரியில்லாம இருந்தாலும் வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சூழலை எப்படி கையாளுறீங்கன்னு கேட்டிருந்தோம். தோழிகள் பங்கு பெற்று தங்களுடைய பதில்களை சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம். முதலாவது ஒருத்தங்க கூட வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஹலோ,
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: விஜயலட்சுமிங்க.
1: எங்க இருந்து பேசுறீங்க விஜயலட்சுமி?
2: உடம்பு
1: சரியில்லாத சூழ்நிலையிலும் எப்படி உங்களுடைய வேலைகளை எல்லாம் கையாளுறீங்க?
2: அப்ப செஞ்சுட்டேதான் இருக்கணும் மேடம். எப்படி இருந்தாலும் எங்க வீட்டுல ஆள் இல்ல, நாங்க தான் ரெண்டு பேர் இருக்கிறோம், பொண்ணுக்குதான் ரெண்டு கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் மேடம், யாரும் கேக்குறக்கு ஆள் இல்ல.
1: முடிஞ்ச வரைக்கும் நீங்களே உடம்பு சரியில்லைனாலும் அந்த வேலையை செஞ்சே ஆகணுங்கிற சூழ்நிலை இல்லையா?
2: செஞ்சுதான் ஆகணும், அது போக ஆள் இல்ல.
1: ஆனா உடம்பையும் பாத்துக்கணும் இல்லையா?
2: மாத்திரை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதானுங்க.
1: ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து வர்க் ஸ்டார்ட் பண்ணிறது.
2: இப்ப காலையில எந்திரிச்சு சனிக்கிழமை அம்மாவாசை எல்லாம் சாணி போட்டு வழிச்சாச்சு. அப்புறம் சாப்பாடு தாளிச்ச புளி ஊத்தி வச்சிருந்தது சாப்பிட்டாச்சு. இப்ப ஒரு டமாட வச்சு புதினா சட்னி அரைச்சாச்சு. கண்டிப்பா சுத்தர மேடம், வாங்க மேடம், சாப்பிடலாம்.
1: கண்டிப்பா நீங்க கேட்டதே சாப்பிட்ட மாதிரி இருந்தது. நீங்களும் உடம்பையும் பாத்துட்டு சாப்பிடுங்க ஓகேவா
2: மேடம்? இன்ன என்ன மேடம், வயசாயிடுச்சு, போற உயிர் அப்படியே போகுது, செஞ்சுட்டே போகலாம்.
1: இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் நீங்க எப்படியா அந்த முனைப்பா அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஆர்வம் நல்லா இருக்கு.
2: குச்சி அந்த அளவு எடுத்து போடுற கால இல்ல, நானே தான் செய்யணும் மேடம்.
1: சரி ஓகே, இருந்தாலும் உங்களுடைய
2: அந்த பரவாயில்ல மேடம், சண்டை பிடிக்காது இருந்தா போதும்.
1: ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ எப்பவுமே உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, நமக்கு அது மூலமா வரக்கூடிய மன சங்கடங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கலைவாணி பழனிச்சாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லப்பாளையம்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. எனக்கு காய்ச்சல் வந்தது அப்படின்னா என்னுடைய வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். சமையலில் வெங்காயம் வெட்டி தருவாங்க, டீ வச்சு தருவாங்க, எல்லாமே பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுவும் வந்து நல்ல ஒரு விஷயம்தான். அடுத்ததான் பெரிய நாயக்கன் பாளையம்லேருந்து முத்துலக்ஷ்மி முத்துராஜ், எங்கள் வீட்டில் நான் ஒரு ரோபோ மாதிரி ஆயிட்டேங்க. 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு என் வேலைகளை கண்டினியூவாக பார்த்துருவேன். உடம்பு சரியில்லைனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ரோபோ மாதிரி ஆயிட்டோம், இருந்தாலும் அது செஞ்சுதான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரோபோட் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. என்ன பண்ணுறது, பெண்கள்னாலே வேலை செய்யணும் அப்படிங்கிற கட்டாயமாக ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில் யாராவது உதவி பண்ணால் நல்லா தான் இருக்கும் இல்லையா? இதே மாதிரி நீங்களும் சிச்சுவேஷன் ஃபீல் பண்ணியிருக்கலாம். உடம்பு சரியில்லை, இருந்தாலும் வேலை செஞ்சே ஆகணுங்கிற உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சூப்பரான பாடல் வருது, ரோஜா கூட்டம் திரைப்படத்திற்காக. ஸ்டே டியூன்ட்.

0: கேட்ட பாட்டு ரோஜா கூட்டம் திரைப்படத்திற்காக பரத்வாஜ் மியூசிக்ல வைரமுத்து லிரிக்ஸ்ல ஸ்ரீனிவாஸ் பண்ணது. 12:25 ஆயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வசந்த் இளம் ஹலோ தோழி. அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய தோழி யார் எங்கிருந்து பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?

0: பேர் சொல்லுங்க.
1: நிஷா மேடம், மேட்டுப்பாளையம்.
0: எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
1: நிஷா மேட்டுப்பாளையம் மேடம்.
0: நிஷா மேட்டுப்பாளையங்களா?
1: ஆமா மேடம்.
0: உங்க பேரு நிஷா தானா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே, சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில வேலை செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல அந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? மறுபடியும் அதே ரிபீட் மோடு இல்லையா? தன் கையே தனக்கு உதவி இல்லையா? ஓகே, ரொம்ப அழகா
1: சொன்னீங்க.
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப அழகா சொன்னாங்க நிஷா. அவங்களும் பேரும் நிஷா தான். மேட்டுப்பாளையம்ல இருந்து கூப்பிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அதே வேலையை செஞ்சிருவேன். தன் கையே தனக்கு உதவிங்கிற மாதிரி நம்ம தான் நம்மளை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகா சொன்னாங்க. இதே மாதிரி கருத்துக்களை தான் வாட்ஸ்அப்பில் யார் சொல்லியிருக்காங்கன்னா, சங்கீதா தங்கவேல் செட்டிக்காடு சாவக்கட்டு பாளையம்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. உடம்பு சரியில்லாத நேரத்தில் எங்களை நாங்களே தான் பார்த்துக்கணும் மேடம். ஒரு சுடுதண்ணி வேணால் வச்சு பல முறை குடிக்கலாம், அது மட்டும் வச்சு தருவாங்க வீட்டில். நமக்கு உடம்பு சரியில்லாத போது அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்க அவங்கவுங்க வேலையை சுறுசுறுப்பாக முக்கியமாக பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம அவங்களையும் பார்க்கணும், நம்ம வேலைகளையும் பார்க்கணும், நம்மளையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் பெண்கள் நாங்கள் வாங்கிட்டு வந்த வரங்கள். என்ன நாங்கள்னு உங்களை பிரித்து பேசுகிறீங்க, நம்மளும் தானே. ஓகே, ஸோ இந்த வரத்தை திரும்ப அளிக்க முடியாது மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. இது வந்து வரம் அப்படின்னு சொல்கிறதா இல்லை சாபம்னு சொல்கிறதான்னு தெரியல. பட் இருந்தாலும் பெண்கள்னாலே பொறுப்பு உள்ள ஒரு ஜீவராசி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இறக்க குணமும் அதிகமாக இருக்கிறது தான் இங்கே பிரச்சனையே. ஸோ அதை அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம். அதனால தான் நம்ம மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் பார்த்துக்கிறோம், நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம மேலே நம்மளே இறக்கம் காட்டி பார்த்துக்கிறோம். பட் சில பேர் இறக்கப்படாமல் உடம்பு அசால்ட்டாக ஆரோக்கியத்தை அசால்ட்டாக நினச்சோம் அப்படின்னா அப்போ நமக்கு நாமே வில்லன் ஆகிடுவோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இதே மாதிரி நீங்களும் ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ வேலை செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயம், ஆனால் உடம்பு சரியில்லை, அந்த மாதிரியான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வசந்தலம் ஹலோ தோழி டாப்பிக்காக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்ற முறையும் 2317046. ஸோ வெளியிலேருந்தும் மொபைல் ஃபோன்லேருந்தும் அழைக்கக்கூடிய தோழிகள் மறக்காமல் 04 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை மெசேஜாக டைப் பண்ணியும் ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் ஷாஜகான் திரைப்படத்திற்காக மணி சர்மா மியூசிக்ல உன்னி மேனன் வாய்ஸ்ல கேட்டு ரசிக்கலாம். சூப்பர் பாட்டு, ஸ்டே டியூன்ட்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொது தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-இல் இன்று மாலை 5:02 சித்திரச்செவ்வானம் நிகழ்ச்சியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறையின் தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் நேரலையில் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை பெறலாம். 12:34 ஆயிட்டு இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க வசந்த் எல்லாம். ஹலோ தோழி, நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் வேலை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற சூழலை எப்படி கையாளுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் கால் பண்ணியும் சில தோழிகள் பதில் சொன்னாங்க. திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்பில், உடம்பு சரியில்லை அப்படின்னா ஈஸியாக என்ன சமையலை செய்யணும், மற்ற வேலைகளை அடுத்த நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவேன். ஸோ ஈஸியான சமையலை சூஸ் பண்ணுறதா உங்களுடைய டிப்ஸாக இருக்குது. கணவர் உறுதுணையாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கும் கணவருக்கும் ஒரு பாராட்டை சொல்லிடலாம். ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக அவினாஷி தேவி பிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கணவர் மட்டும் மனைவியின் வழிகளை புரிந்து கொண்டால் எந்த வேலையும் எந்த நோயும் நமக்கு பிரச்சனை இல்லை. சூப்பர், எனக்கு என் கணவர் உதவி செய்வார், அதனால் பிரச்சனை இருப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பர்.

அவருடைய கணவருக்கும் ஒரு பாராட்டுக்கள் சொல்லிடலாம். ரமா சாய்பாபா காலனிலேருந்து சொல்லியிருக்காங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா முதல்ல அலுவலகத்துக்கு லீவ் போட்டுருவேன், ஊசி போட்டுட்டு நாள் பூரா தூங்குவேன், நோ கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வாங்க சாப்பிடலாம், ரசம், உருளைக்கிழங்கு, கறி சாதம், வடுமாங்காய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல சொல்ல வாய் உருது, கூப்பிட்டதே ரொம்ப மன நிறைவாக வயிறு நிறைவாக இருக்குது. அவங்களுக்கும் ஒரு பாராட்டுக்கள் சொல்லிடலாம். அண்ட் அதே மாதிரி பிரேம்நாத் பெரிய நாயக்கன் பாளையம்லேருந்து அவங்களுடைய இல்லத்தரசி சார்பாக சொல்லியிருக்காங்க, எங்களுடைய இல்லத்தரசி தான் வேலை செய்வாங்க உடம்பு சரியில்லைனாலும், ஆனால் கூட இருக்கிறவங்க நாங்கள் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சூப்பர். ஆறுமுகம் சுண்டமேடு திருப்பூர்லேருந்து அவங்களுடைய மனைவி சார்பாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் தோழிகள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி, சரி அடுத்த தடவை தவிர்த்தரலாம். ஸோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட எல்லா தோழிகளுக்கும் ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 சார்பாக ஒரு பெரிய பாராட்டுக்களை சொல்லிடலாம். ரமண முதலிப்புதுலேருந்து ராஜேஸ்வரி கடைசி நேரத்தில் சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுறது, சாய்ஸ் வச்சுட்டு தான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ கிளைமேக்ஸில் வந்தாலும் நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்மளுடைய ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 அடுத்தடுத்ததாக நம்மளுடைய என்ன நிகழ்ச்சி வருது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்ததாக. ஸோ அடுத்ததாக வசந்த இல்லம்க்கு அப்புறமா 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல் காத்துட்ருக்கு. தொடர்ந்து 1 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் மணி ஒன்று மலர் ஒன்று கேட்டு ரசிக்கலாம். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல, தொடர்ந்து 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம் பற்றி இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டம் இருக்கும். அடுத்ததாக 2:30 ஊர்புறத்திலே அண்மையில் திருப்பூர் மாவட்டம் மலைவாழ் பகுதியான கருமுட்டியில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 3 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 3:02 டீ டைம் நேர் விருப்ப பாடல்கள், 4 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் இராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி, மாலை 5:02 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியிடம் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறையின் தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி பங்கு பெறும். நேரலையை கேட்டு பயன்பெறலாம். நேர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கங்களை நேரலையில் தெரிஞ்சுக்கலாம். 6 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை, 6:40 பொன்மாலை பொழுது, 7:25 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழைப்பே உயர்வு, கால்நடை வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் முத்தூர் தொட்டியப்பாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:05 இதமிருதம் இரவு, 9:15 காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பாக மயிலிறகு, 10 மெலடி மட்டுக்கள் நேயர் விருப்பம் கேட்டு பயன்பெறலாம். ஸோ இன்றைக்கு நம்மளுடைய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

ஸோ இதோட நம்மளுடைய வசந்திலும் ஹலோ தோழி நிகழ்ச்சி நிறைவு பெறுது. ஸோ இதே போல் நாளைக்கும் நண்பகல் 12 மணிக்கு வசந்திலும் நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறது நான் உங்கள் ஆர்ஜினிஷா. அடுத்ததாக 1 மணிக்கு உங்களுக்காக மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி காத்துட்ருக்கு, அதில் மீண்டும் இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

0: இன்னும் சில நொடிகள் தொடரவிருப்பது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்.

விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை நாட்டு மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்பு படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் விருதுகளை காசியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் செல்லும்போது மக்கள் நிம்மதி அடைவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்பு படை கடந்த 20 ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோடை வெயில் பாதிப்பு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் அதிகபட்சமாக சூரியகாந்தி விதைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 577 ரூபாயும், எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 500 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான 2 நாள் கூட்டத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். எரிசக்தி, உணவு மற்றும் உர தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட வேண்டும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமையை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததையும் சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு செப்டம்பர் இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகையை தேசிய புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்துள்ளது. 7500 பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை விரிவான விசாரணைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது. 588 சாட்சிகளின் அறிக்கைகள், 395 ஆவணங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் புலனாய்வு அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி தீபா தாஸ் முன்ஷி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றதாகவும், இதில் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் திருமதி தீபா தாஸ் முன்ஷி தெரிவித்தார். இதற்கிடையே கேரளாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சித் தலைவராக திரு வி டி சதீசன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும், இதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க அவர் உரிமை கோருவார் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது

0: ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று பதவியேற்றபோது அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் தற்போது இந்த ஆலோசனையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இம்மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் விடுவிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தை சீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. மின்கம்பங்கள் சரிந்தது, மரங்கள் முறிந்து விழுந்தது மற்றும் வீடுகள் சேதம் அடைந்ததன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 53 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 114 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் 87 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் மட்டும் 17 பேரும், பதோய் மாவட்டத்தில் 16 பேரும், ஃபத்தேபூர் மாவட்டத்தில் 9 பேரும் உயிரிழந்தனர். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்கத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை இறைவணக்க கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை பள்ளிக் கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. தில்லி, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 14 பேருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். சுரேந்திரா நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து டேங்கர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா சீனா இடையேயான நல்லுறவில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் அமலி ஸ்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை 21-12, 21-19 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஹைக்கல் முகமது கூண்டிங் பிரையன் ஜெரேமி இணையை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்புப் படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங்குடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

மெல்லிசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1 மணி. தொடர்வது திரை இசை.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
0: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை 10:02 ஒலிபரப்பாகும்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது.
1: பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும்.
0: புது புடவை வாங்கலாமா?
1: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
0: இன்னொண்ணு
1: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க, சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க, அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
0: பெருசா வந்துட்டோம்.
1: நீ இப்ப கிளம்பு.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.
4: 2:30 நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சிகள். அண்மையில் திருப்பூர் மாவட்டம் மலைவாழ் பகுதியான கருமுட்டியில் கோயமுத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
5: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
6: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
5: ஒரு மணி 33 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மணி 1 மலர் 1. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில ஸ்டூவர்ட் லிட்டில் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவி பத்தி, ஃபேண்டசி மூவி பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதுல முக்கியமா முதல் பார்ட், இரண்டாவது பார்ட் முடிஞ்சாச்சு. அடுத்ததா ஸ்டூவர்ட் லிட்டில் 3 கால் ஆஃப் த வைல்ட் அப்படிங்கிற திரைப்படத்தை பத்தி பேசலாம். ஸோ முதல் இரண்டு பார்ட்டுமே பாத்தீங்கன்னா இபி ஒயிட் அப்படிங்கிற நாவலிஸ்ட் அவருடைய கதை களத்திலிருந்து தழுவி எடுக்கப்பட்டது. ரெண்டு திரைப்படத்திற்குமே டைரக்டர் ராப் மின்காஃப் அப்படிங்கிறவர் தான். ஆனால் ஸ்டூவர் லிட்டில் 3 இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க அனிமேஷன் மட்டுமே, 2D 3D அனிமேஷன்லேயே செஞ்சிருப்பாங்க. ஸோ கால் ஆஃப் த வைல்ட் அப்படிங்கிறது இதோட டைட்டிலாக இருக்கும். இதோட டைரக்டர் அவுது பதேன் அப்படிங்கிறவர் தான். ஸோ இதில் வரக்கூடிய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இபி ஒயிட் அவருடைய நாவலை தழுவி இருந்தாலுமே கூட சில ஸ்டோரி தழுவல்கள் வந்து டக்ளஸ் வீக் அப்படிங்கிறவருடைய கதைக்களமும் இதில் இணைந்து இருக்கும். ஸோ அவருடைய எழுத்தில் தான் இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க அமைஞ்சிருக்கும். இதில் மனிதர்களை காட்ட மாட்டாங்க, வெறும் அனிமேஷன் மட்டும்தான் இந்த ஸ்டூவர் லிட்டில் 3 திரைப்படத்தில் இருக்கும். ஸோ இந்த திரைப்படம் எப்போ வெளிவந்ததுன்னா 2006 பிப்ரவரியில் வந்திருக்கு. ஸோ முதல் படம் வந்து 1999 நமக்கு December 17 வந்திருக்கும். அதுக்கப்புறமா பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2002 July 14 இந்த டைமில் வெளிவந்திருக்கும் பார்ட் 2. ஸோ அடுத்ததாக மறுபடியும் ஒரு 4 கழித்து 2006 தான் இந்த 3rd பார்ட் வெளிவருது. ஸோ இதோட கதைக்களம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ், அதுவும் பெட் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸ்னோபெல், ஸ்டூவர்ட் லிட்டில் அண்ட் மார்க்லோ, அது இல்லாமல் இன்னும் புதிய கேரக்டர்ஸ்லாம் இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு அட்வென்ச்சரான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இதில் காமெடிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், எமோஷன்ஸ் கம்மியாக இருக்கலாம், அண்ட் ஃபன் என்டர்டைன்மெண்ட் கூடவே அட்வென்ச்சர் நிறைஞ்சது தான் இந்த ஸ்டூவர்ட் லிட்டில் 3 அப்படிங்கிறது. நிறைய பேர் இந்த திரைப்படத்தை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா தமிழ் டப்பிங் இந்த திரைப்படத்தில் பரவலாக வந்து நம்ம பார்க்கப்படக்கூடிய சூழல் ஏற்படலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தில் ஸ்டூவர் லிட்டில் வந்து சம்மர் வெக்கேஷனுக்காக தன்னுடைய லிட்டில் ஃபேமிலியை கூட்டிகிட்டு ஃபாரஸ்ட் சைடு கேம்பிங்காக ட்ரிப் போகிறாங்க. சிட்டி லைஃப்பில் நேச்சருக்கு போகிற அந்த ஸ்டூவர்டுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபன் ஃபேக்டர்ஸ்லாம் அந்த காடில் கிடைக்குது. ஸோ ஃபாரஸ்டில் நடக்கக்கூடிய முக்கியமான சீன்ஸை தான் இந்த திரைப்படத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு மிஸ்டீரியஸ் பீஸ்ட்டை வந்து ஒரு ரூமராக கேட்டுட்டு உள்ளே நுழையிறாங்க. அந்த ரீகோ அப்படிங்கிற கேரக்டரும் இதில் வந்து இந்த டிமோன் அண்ட் பும்பாவில் டிமோன் கேரக்டர் மாதிரியே இங்கே வந்து பிளாக் கலரில் ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. ஸோ இதில் இந்த ரூமராக சொல்லப்படுற மிஸ்டீரியஸ் பீஸ்ட்டை பற்றி நிறைய வதந்தி பரவுது. பயந்துக்கிட்டே அந்த காட்டை கடக்கிற மாதிரியான சூழலில் இருக்காங்க. உண்மையிலேயே அந்த மாஸ்டர் இருக்கா இல்லையா, அந்த மான்ஸ்டரை கண்டுபிடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட்டுக்கு மத்தியில் சரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக ஸ்டூவர் லிட்டில் இறங்கி தன்னுடைய பிரேவரியை இந்த திரைப்படத்தில் வந்து காட்டியிருக்கும். தைரியமான ஒரு குட்டி எலியாக இதில் செயல்பட்டிருக்கும். ஆல்ரெடி ரெண்டு பார்ட்லேயுமே தைரியத்தை எந்த அளவுக்கு அந்த கார் ரேஸ்லேயும் ஏரோப்ளேன் ரேஸ்லேயும் காட்டியிருக்குன்னு தெரியும். ஸோ இதில் கொஞ்சம் மாறுதலாக சிட்டிக்கு பதிலாக காட்டுக்குள்ளே போய் அட்வென்ச்சர் காட்டுற மாதிரியான சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹைலைட்டான சீன் இந்த திரைப்படத்தில் என்ன அப்படின்னா, தன்னுடைய நண்பர்களை ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுற ஒரு காட்சி தான். அதுவும் வந்து புயல் வந்துட்டுருக்கக்கூடிய சூழலில் இந்த குட்டி எலி ரொம்ப தைரியத்தோடு போராடி அட்வென்ச்சராக அவங்களுடைய நண்பர்களை காப்பாற்றும். குறிப்பாக சொல்லணும்னா இதனுடைய கிளைமேக்ஸை பார்த்து

அப்படின்னா இன்னும் வந்து த்ரில்லிங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் சொல்லக்கூடிய முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, எந்த விதமான ஆபத்தான சூழ்நிலை இருந்தாலும் நண்பர்களை விட்டுட்டு ஓடாமல் கூட இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். கூடவே சில ஃபன்னான காமெடியான காட்சிகளும் டைலாக்ஸும் இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும். ஸோ பயம் இருந்தும் அந்த பயத்தை உடச்சி எப்படி தன்னுடைய நண்பர்களுக்காக தைரியத்தை வரவழைச்சி எதிரியோடு போராடணும் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸ்டூவர் லிட்டலினுடைய முக்கியமான கதைக்களமே அன்பு அண்டு குடும்ப உறவு அண்ட் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கக்கூடியது ஸ்டூவர் லிட்டில். அதையவே அப்படியே காப்பி பேஸ்ட் தான் இந்த திரைப்படத்துலேயும் அமைஞ்சிருக்கும். ஸோ மூன்று பார்ட்லேயும் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அது சிட்டி இது ஃபாரஸ்ட். அங்கே வந்து அதிகமாக மனிதர்களையும் காட்டி அனிமேஷன்ஸையும் காட்டி இந்த பெட்ஸையும் காட்டியிருப்பாங்க. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு அனிமேஷன் திரைப்படமாக இருக்கும். டைட்டிலே வந்து கால் ஆஃப் த வைல்டு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் முதல் இரண்டு பார்ட் இந்த திரைப்படங்களுக்கு கிடைச்ச வெற்றி மாதிரி இந்த திரைப்படத்திற்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்போ நம்ம அந்த மூவி மோட்லேருந்து ரியல் லைஃப் மோடுக்கு வரலாம். ஏன்னா நம்ம சில நேரங்களில் சினிமாவை பார்த்து நம்ம அதுக்குள்ளே மூழ்கி போயிடுவோம். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்மளுக்கு நிஜ வாழ்க்கையில் நடக்காது இல்லையா. ஜஸ்ட் அதை பார்த்து ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ வந்து கனவு உலகத்தில் வாழாமல் அந்த கனவை என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாவும் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று.

1:42 ஆயாச்சு. நேயர்கள், இதுவரைக்கும் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 1999 வெளிவந்த ஸ்டூவர் லிட்டில், 2002 வெளிவந்த அதனுடைய பார்ட் 2, அண்ட் 2006 வெளிவந்த ஸ்டூவர் லிட்டில் 3 கால் ஆஃப் த வைல்ட். இந்த மூன்று திரைப்படத்தை பற்றியும் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்தி 90s நடந்த நிறைய பார்த்த அனுபவங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி டெய்லியும் மதியம் 1 மணிக்கு உங்களுக்காக மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி வரும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து டாடா பாபாய் சொல்லி கிளம்பிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நிஷா. ஸோ நிகழ்ச்சியில் நிறைவான பாடலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக மாநில செய்திகள் சென்னை அஞ்சலா வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி வி சிந்து முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய ஸ்திரத்தன்மையின் மையமாக அமைதியும் பாதுகாப்பும் திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 2 நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இன்று தலைமை உரையாற்றிய அமைச்சர், பேச்சுவார்த்தைகளும் தூதரக நடவடிக்கைகளுமே மேற்காசிய நெருக்கடிக்கான தீர்வாக அமையும் என்று குறிப்பிட்டார். உலகளாவிய தேக்க நிலையின் போது பேச்சுவார்த்தைகள் நீடித்த வளர்ச்சியை முன்னிறுத்துவதோடு சமத்துவம் மற்றும் பல்வேறு பொறுப்புகளையும் பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். தொழில்நுட்பம்

0: முன்னேற்றங்கள் உலகளாவிய வரைபடத்தை மறுவடிவமைப்பதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், சிறப்பான ஆட்சிமுறை மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியால் இதனை முன்னெடுத்து செல்ல முடியும் என்றும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை அனைத்து நாடுகளும் விரும்புவதாகவும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர், இருதரப்பு மற்றும் பல்துறை அரசு சார்ந்த நடவடிக்கைகளில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியை பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுடெல்லியில் இன்று பிற்பகல் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை புறப்படுகிறார். முதல்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சயதுடன் நாளை இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். ராணுவ ஒத்துழைப்பு நிலைப்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறும் என தெரிகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கான குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்கும் நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், கடந்த 20 ஆண்டுகளாக பேரிடர் மீட்பு படையினரின் செயல்பாடுகள் பெருமிதத்திற்குரியதாக உள்ளது என்று பாராட்டு தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினருக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வின் மூலம் அவர்களது அர்ப்பணிப்பு மிகு அளப்பரிய சேவையை நாடு போற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 220,000 மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் வழங்கியுள்ளதாக கூறிய அவர், பேரிடர் மீட்பு கட்டமைப்பு தளத்தில் உலகளாவிய தலைமைத்துவத்தை இந்தியா பெற்றிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பேரிடர் உள்கட்டமைப்பு மீட்பு நடவடிக்கைகளில் 48 நாடுகள் ஒருங்கிணைந்து இந்தியாவுடன் செயலாற்றுவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி மூலம் இந்தியாவின் ஆயுதம் மற்றும் ராணுவ திறனை உலக நாடுகள் அறிந்து கொண்டதாக மத்திய பாதுகாப்பு இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர், நவீன இந்தியா தேசத்தின் நலனை பாதுகாத்து வருவதாக எடுத்துரைத்தார். சைபர் மற்றும் வான் சார்ந்த அச்சுறுத்தல்களை திறனுடன் நம் நாடு எதிர்கொள்வதாக எடுத்துரைத்த அவர், இது நம் கலாச்சார ஆற்றலோடு தொழில்நுட்ப நிபுணத்துவத்தையும் சுயசார்பு பாரத திறனையும் பறைசாற்றுவதாக கூறினார். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசனை நியமித்து காங்கிரஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. 140 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் 102 இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கு ஆட்சி அமைப்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமைத் தொகையை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக தமிழக அரசின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை முன்னெடுத்து செல்வது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கருக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையான 1,000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் இரு அணிகளும் தனித்தனியாக பேரவைத் தலைவரை இன்று சந்தித்து தத்தம் பிரிவு சார்பில் கட்சி கொறடா மற்றும் துணைத்தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை செயலருடன் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அணி ஆளுநரை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு தாம் பொறுப்பேற்றுக் கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தோல்விக்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியான கருத்து கேட்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான கள ஆய்வுக்குழு அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 4,310 ரகங்களில் 33,000 பலவண்ண ரோஜா செடிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்கியது. 2,00,000 ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஜோடி அன்னப்பறவைகள் காண்போர் நெஞ்சை கவரும் விதத்தில் உள்ளது. அதேபோல் கழுகு, இருவாச்சி, புல்புல், தூக்குநாங்குருவி, தேன்சிட்டு, மலபார் இருவாச்சி, நீலகிரி லாஃபிங் த்ரஷ் உள்ளிட்ட 16 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: கொடைக்கானலில் மலர் கண்காட்சி

0: நகராட்சி விரைவில் தொடங்க உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை சீர்செய்ய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கூறுகிறார்.
1: டிராபிக் மேனேஜ்மெண்ட்ல காவல்துறையும் சரி, வனத்துறையும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள், குறிப்பா நெடுஞ்சாலைத்துறை, உங்க எல்லாரையும் வந்து எந்த அளவுக்கு சைடு இருக்கக்கூடிய பாதையில விரிவு எப்படி படுத்தலாம், நெரிசல் இல்லாம எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளை வசதிகளை வந்து பாக்குறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும்னு பார்த்திருக்கோம். சுற்றுலா பயணிகள் வந்து தங்கும் இடங்கள்லயும் சரி, உணவு விடுதிகள்லயும் சரி, தரமான உணவு சரியான விலையில கொடுக்கணும் அப்படிங்கறத உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கோம். இது மாதிரி பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசினுடைய உத்தரவு.

0: சுற்றுலா பயணிகள் வந்து தங்கும் இடங்கள்லயும் சரி உணவு விடுதிகள்லயும் சரி தரமான உணவு சரியான விலையில கொடுக்கணும் அப்படிங்கறத உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கோம். இது மாதிரி பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசினுடைய உத்தரவின்படி ஆலோசனை கூட்டத்துல எல்லாருக்குமே அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்கள்ல வந்து அந்த பணிகள் எல்லாமே முடிச்சுட்டு உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கோம்.
1: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளிக்குகை பகுதியில் வர்ண ஓவியங்களை பக்தர்கள் கண்டு ரசித்து வருவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளன. கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி குகை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கோவில் பின்புற வாசலில் இருந்து வள்ளி குகைக்கு செல்லும் பாதையில் உள்ள சுவரில் புதிதாக வர்ண ஓவியங்கள் வரையும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஓவியங்கள் முருகன் வள்ளி தெய்வானையின் வரலாற்றை பக்தர்களுக்கு உணர்த்து மனம் உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெப்ப அலையிலிருந்து வேளாண் மற்றும் தோட்ட பயிர்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 105 பள்ளிகளின் 480 வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா நேரில் ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டத்தில் உழவர் அட்டை மூலம் மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகள் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ரங்காரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்தனர். முன்னதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த கிளிமாலை வஸ்திரங்களை நம்பெருமாள் அணிந்து அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சித்திரை தேரில் எழுந்தருளினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு லக்ஷ்யா சென், பி.வி. சிந்து முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது முதலிடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் 2வது இடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீஷன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி.வி. சிந்து முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM அடுத்ததா சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கலாம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 34°C வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 24°C வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து திருப்பூரில் அதிகபட்ச வெப்பநிலை 37°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C. ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சம் 38°C வெப்பநிலை, குறைந்தபட்சம் 27°C வெப்பநிலை. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சம் 36°C வெப்பநிலையும், குறைந்தபட்சமா 26°C வெப்பநிலையும் பதிவாகும் சொல்லியிருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சம் 25°C வெப்பநிலை, குறைந்தபட்சம் 18°C வெப்பநிலை. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமா 35°C வெப்பநிலையும், குறைந்தபட்சமா 26°C வெப்பநிலையும் பதிவாகும் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் கேட்டீங்க வானிலை அறிக்கை.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற கேட்கலாம் தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன் NTTM. இந்த இயக்கமானது இந்தியாவின் ஜவுளித்துறையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் உலக அளவில் இந்தியாவை ஒரு முன்னணி நாடாக மாற்றவும் 2020 தொடங்கப்பட்டது. தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன் என்பது இந்த திட்டமானது இவ்வாண்டு 2026 மார்ச் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த இயக்கத்தின் 4 முக்கிய தூண்கள், தொழில்நுட்ப ஜவுளி என்பது அழகிற்காக அல்லாமல் அதன் செயல்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் துணிகள், உதாரணமாக அறுவை சிகிச்சை கவசங்கள், குண்டு துளைக்காத உடைகள் உள்ளிட்டவை. இதன் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு என்பது கார்பன் ஃபைபர், நைலான் போன்ற உயர்தரமான இழைகளை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் விதமாக அமைந்துள்ளது. இத்திட்டத்திற்கான சந்தை மேம்பாடு என்பது இந்தியாவில் தொழில்நுட்ப ஜவுளிகளின் பயன்பாட்டை அதிகரித்தல் என்பதும், குறிப்பாக உள்கட்டமைப்பு, சாலைகள், ரயில்வே,

0: மற்றும் விவசாயத்தில் இதன் பயன்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்பதும் முக்கிய குறிக்கோளாக உள்ளது. ஏற்றுமதி ஊக்குவிப்பானது இந்திய தயாரிப்புகளை சர்வதேச சந்தைக்கு கொண்டு சென்று ஏற்றுமதியை பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு உயர்த்த வேண்டும் என்பதே ஆகும். பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரிகளில் இத்திட்டம் குறித்த பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துதல், தொழிலாளர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்தல் என்பது இத்திட்டத்திற்கான கல்வி மற்றும் பயிற்சி அளித்தல் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. முக்கிய பிரிவுகளான தொழில்நுட்ப ஜவுளிகள் 12 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. விவசாய வலைகள் மற்றும் உர உரைகள், முகக்கவசங்கள், அறுவை சிகிச்சை உடைகள் மற்றும் பேண்டேஜ்கள், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் இராணுவத்தினருக்கான பாதுகாப்பு உடைகள், சாலை மற்றும் பாலம் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் வலுவான துணிகள், கார்களில் பயன்படுத்தப்படும் ஏர் பேகுகள் மற்றும் சீட் பெல்ட்கள் உள்ளிட்டவைகள் இதன் முக்கிய பிரிவுகளாக உள்ளன. 2026 ஆம் ஆண்டு, அதாவது இவ்வாண்டின் தற்போதைய நிலை, கிரேட் திட்டம் என்பதாகும். புதிய கண்டுபிடிப்பாளர்களை ஊக்குவிக்கவே 50 லட்சம் ரூபாய் வரை நிதி உதவி இதற்காகவே வழங்கப்படுகிறது. தற்சார்பு இந்தியா, இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப துணிகளை தயாரிப்பதில் இந்தியா பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது. IIT போன்ற முன்னணி நிறுவனங்களில் இதற்கான சிறப்பு ஆராய்ச்சி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் கீழ் ஸ்டார்ட் அப் தொடங்க விரும்பினால் அரசாங்கம் இதற்காக மிகச் சிறந்த நிதியுதவி மற்றும் வழிகாட்டுதல் உதவிகளை வழங்குகிறது. குறிப்பாக கிரேட் எனப்படும் கிராண்ட் ஃபார் ரிசர்ச் அண்ட் என்டர்பிரனர்ஷிப் அக்ராஸ் ஆஸ்பைரிங் இனோவேட்டர்ஸ் இன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் என்ற திட்டம் இதற்கு பெரிதும் உதவுகிறது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன் NTTM பற்றிய பல்வேறு தகவல்களை தெரிந்து கொண்டோம். நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மற்றொரு சிறந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
1: தொடர்வது திரையிசை. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் பாடியது.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் +2 பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச ஜவுளி மற்றும் வேளாண்மை கல்லூரி.

0: திரையிசையில் நிறைவாக ஒலித்த பாடல் விருமாண்டி திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேய கோஷல் பாடியது. நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி FM 103 இனி தொடர்வது ஊர்புறத்திலே. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் அண்மையில் திருப்பூர் மாவட்டம் பூச்சிக்கொட்டாம்பாறை, கருமுட்டி ஆகிய மலைவாழ் கிராமங்களில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் ஓர் அங்கமான கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமானது ஆனைமலை புலிகள் காப்பகத்துடன் இணைந்து திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தொலைதூர மலை கிராமங்களான பூச்சக்கொட்டாம்பாறை மற்றும் கருமுட்டியில் வசிக்கும் பழங்குடியின விவசாயிகளுக்கு கடந்த 7ஆம் தேதியன்று பழங்குடியின மேம்பாட்டு செயல் திட்டம் DAPSTC டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப் காம்பனன்ட் என்ற திட்டத்தின் கீழ் பயிற்சி முகாமினை நடத்தியது. ஆழியாரிலிருந்து வால்பாறை செல்லும் மலைப்பாதையில் காடம்பாறை வனத்துறை சாவடியை கடந்து மேலாழியாறு அணையை கடந்து சிறிது தூரம் சென்றால் காடம்பாறை நீர்மின் நிலையத்தை அடையலாம். இங்கிருந்து அடர்ந்த காடுகள் வழியே பயணித்தால் கருமுட்டி மற்றும் பூச்சக்கொட்டாம்பாறை என்ற எழில்மிகு மலை கிராமங்களை அடையலாம். கோடையிலும் பசுமையாக காணப்படும் உயர்ந்த மரங்கள், விலங்குகளின் நடமாட்டம், பறவைகளின் சத்தம் என அடர்ந்த காடுகளிடையே மேற்கொள்ளப்பட்ட இப்பயணத்தில் DAPSTC குழுவுடன் நமது அகில இந்திய வானொலியும் கலந்து

0: கொண்டது.
1: முதலில் கடவுள் வாழ்த்து பாடுறதுக்கு கருமுட்டி திரு பால்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
2: ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து இளம்பெரியனை நந்தி மகன்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: பிள்ளையார் ஆறுமுகவேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் நேருந்தும்பையாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். மண்ணினாலே செய்யினும் மஞ்சளிலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் ஆழ்த்தும் பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார்.
5: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போடாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா? இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன். இன்னொன்னு இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க. பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
6: RBI சொல்கிறது,
5: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
7: அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நமது பூச்சக்கொட்டாம்பாறை மற்றும் கருமுட்டிவாழ் மலைவாழ் மக்களுக்கான பழங்குடியினருக்கான விவசாய இடுபொருட்கள் மற்றும் விவசாய கருவிகள் வழங்குவதற்கான இந்த மிக ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி நமது மக்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 வகையான பொருட்களை ஏற்பாடு செய்த நமது இந்திய கரும்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் டைரக்டர் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் கரும்பு நிறுவனத்தை சார்ந்த உடன் வந்திருக்கும் பிற அலுவலர்களுக்கும் மிக அருமையான ஒரு வாய்ப்பை இந்த மக்களுக்கு வழங்குவதற்காக ஒப்புதல் வழங்கி எனக்கு அனைத்து வகையிலும் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த என்னுடன் சக பணியாளர்களான வனக்காவலர்கள், என்னுடைய வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் அனைவரையும் வருக வருக என எங்களுடைய ஆனமலை புலிகள் காப்பாக கலை இயக்குனர் சார்பாகவும் எங்களுடைய அனைத்து பணிகள் சார்பும் வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம்.
0: முகாமில் தலைமை உரையாற்றிய கரும்பு இனப்பெருக்கு நிறுவன இயக்குனர் முனைவர் பி. கோவிந்தராஜ் அவர்கள், இந்திய அரசின் 40-க்கும் மேற்பட்ட துறைகள் DAP STC திட்டத்தின் மூலமாக விவசாயம், கல்வி, சுகாதாரம், நீர்ப்பாசனம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பழங்குடியின மேம்பாட்டுத் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். கடந்த 2021 ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் 6 பழங்குடியின கிராமங்களில் துவங்கப்பட்ட இத்திட்டமானது முழுமையான பழங்குடியின மேம்பாட்டினை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். குழந்தை திருமணங்களை தவிர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர், திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் இயந்திர கலப்பை உள்ளிட்ட விவசாய இடுபொருட்களை முறையாக திறம்பட பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார்.
8: இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த இனிமையான பொழுதினிலே இத்தனை பழங்குடி மக்கள் மற்றும் இந்த திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் வனத்துறை மற்றும் எங்கள் நிறுவனமான கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தின் அலுவலர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த கரும்பு இனப்பெருக்க நிறுவனமானது 100 வருடங்களுக்கு மேலாக கரும்பு விவசாயிகளுக்காக புதிய பயிர் ரகங்களை உற்பத்தி செய்து கொடுத்து வருகிறது. இந்த நிறுவனத்தின் ஒரு திட்டமானது பழங்குடியினருக்கான மேம்பாட்டு திட்ட முகாம். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வானது உங்களது வருமானத்தை உயர்த்துவதற்கும் வாழ்வாதாரத்தை ஒரு சில அளவாவது உயர்த்துவதற்கும் மத்திய அரசின் சில திட்டங்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு முகாமாகவும் இது இருக்கிறது. இந்த திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக நாங்கள் 6 செட்டில்மெண்ட்டில் இதில் நிறைவேற்றியுள்ளோம். இந்த திட்டம் பழங்குடியினருக்கான மனித வள மேம்பாட்டை உறுதி செய்வதிலும் அவர்களது அடிப்படை வசதிகளை வழங்குவதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் உறுதுணையாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 800,000 பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பல

0: இடங்களில் சிறு சிறு செட்டில்மெண்டாக இருக்கிறார்கள். மிக அதிகமாக சேலத்திலே அதிகமான பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எங்களது இந்த திட்டமானது மத்திய அரசின் நிதி உதவியோடு சில செட்டில்மெண்ட்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த சூழ்நிலையில் எந்த பொருட்களை கொடுத்தால் ஓரளவு அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், விவசாயம் செய்யக்கூடிய பழங்குடியினராக இருந்தால் அவங்களுக்கு பெர்மனண்டாக ஒரு பவர் டில்லர் இந்த மாதிரி கருவிகளை கொடுத்தோம் என்றால் பல ஆண்டுகள் அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த உபயோகமான பொருட்களை இந்த 6 செட்டில்மெண்டில் இதுவரைக்கும் கொடுத்திருக்கின்றோம். கோயம்புத்தூரிலிருந்து இந்த இடத்திற்கு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ஆகியது. இந்த மாதிரி செட்டில்மெண்ட் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், இருந்தாலும் இந்த அளவு ஒரு உற்சாகமான ஒரு மக்களை நான் எங்கும் சந்தித்ததில்லை. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் திரளாக வந்திருந்து இந்த கூட்டத்தை சிறப்பு செய்திருக்கிறீர்கள், மிகவும் மகிழ்ச்சி. இந்த திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தும் பொழுது உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலை எந்த விதமாகவும் பாதிக்கப்படாத வகையிலே விவசாயமாகட்டும் தொழிலாகட்டும் இந்த இயற்கை நிலையை சீர்குலைக்காமல் இருக்குமாறு பார்த்துக் கொள்கின்றோம். காடு சார்ந்த சில தொழில்கள், தேன் சேகரிப்பது, காட்டிலிருந்து சில உபயோகமான பொருட்களை சேகரிப்பது, இங்கு செய்யப்படும் முக்கியமான விவசாயமான குறுமிளகு மற்றும் காஃபி, இதற்கு தேவையான இடுபொருள்களை இங்கு கொடுத்து வந்து இருக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு ரிமோட் ஏரியால இருக்கோம், படிப்புக்கு போகணும்னா பக்கத்துல உள்ள ஸ்கூலுக்கு போகணும். நீ எந்த ஸ்கூல்லமா படிக்கிறாக்குன்னு வால்பாறையில போய் படிச்சுட்டு வர்றாங்க, பரவாயில்ல. போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ஸ்கூல், வெரி குட், வெரி குட். இங்கு வாழும் மக்களுக்கு சுத்தமான காற்று, சுகாதாரமான வாழ்க்கை, உண்மையிலே நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலிகள். உங்களை ஒரு காய்கறி தோட்டம் நம்ம வீட்டிலேயே செய்வதற்கு ஊக்குவிக்கும் விதமாக காய்கறி விதைகளை நாங்கள் வழங்க உள்ளோம். இந்த நிகழ்வின் மூலம் உங்கள் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும், உங்களுடைய பாரம்பரிய வழிபாடு முறைகளை, உணவு முறைகளையும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு வந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: முகாமின் போது இவ்விரண்டு கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடியின ஆண்களும் பெண்களும் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தங்கள் குடியிருப்புகளில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்த தினசரி உணவில் பச்சை காய்கறிகள், பருப்பு வகைகள், பால் மற்றும் கீரைகள், சிறுதானியங்களை தவறாமல் சேர்த்து கொள்ள அவர்கள் உறுதி பூண்டனர்.
2: ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான உறுதிமொழி சொல்ல போறோம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பழங்குடியின தாய் மற்றும் குழந்தையும் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத ஆரோக்கியமான உடல்நிலையை அடைய நான் இன்று உறுதிமொழி ஏற்கிறேன். எனது கிராமத்தில் உள்ள இளம் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது மற்ற பெண்கள் சிறப்பாக கவனித்து ஊட்டச்சத்து நிறைந்த பச்சை காய்கறிகள், பருப்புகள், முட்டைகள், இரும்புச்சத்து மாத்திரைகள், பால், பழங்களை உட்கொள்ள செய்திட என்னால் இயன்றதை செய்வேன். எனது கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் குறைவான வயதுடைய பெண்களை திருமணம் செய்து கொள்ளாமல் இதன் மூலம் அவர்களது வருங்கால குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து பாதுகாக்கப்படும் சூழ்நிலை உருவாகிட பாடுபடுவேன். கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் அளித்துள்ள காய்கறி விதைகளையும் சிறுதானிய விதைகளையும் கவனமாக நல்ல முறையில் விதைத்து பராமரித்து அதனை அன்றாட உணவினில் தவறாமல் சேர்த்து கொள்வேன், மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிப்பேன். இந்த முகாம் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கையேடுகள் மூலமாக ஊட்டச்சத்துள்ள உணவு மற்றும் நலவாழ்வு கருத்துக்களை எனது வீடு, எனது கிராமம் மற்றும் எனது உற்றார் உறவினரிடம் பரப்பிட நான் உதவுவேன். ஆரோக்கியமான மக்களால் ஆனதே வலிமையான தேசமாகும். ஜெய்ஹிந்த். நன்றி.
1: ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான உறுதிமொழியை வாசித்த பின்னர் கருத்துரையாற்றிய கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானியும் DAP-STC திட்டத்தின் முதன்மை ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் டி புத்திரபிரதாப் அவர்கள், பழங்குடியின சமூகங்களில் இரத்த சோகை பாதிப்பு அதிகமாக இருப்பதாகவும் காய்கறி எடுத்து

0: கொள்வது பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட குறைவாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இதற்கு தீர்வளிக்கும் விதமாக கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமானது காய்கறி விதைகள் மற்றும் சிறுதானிய விதைகளை தொடர்ந்து விநியோகித்து வருவதாக தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் மாவனத்தம் பழங்குடியின குடியிருப்பில் DAP-STC திட்டத்தின் வெற்றிகரமான செயல்பாட்டை பற்றி குறிப்பிட்ட அவர், நிறுவனம் வழங்கிய காய்கறி மற்றும் சிறுதானிய விதைகள் அங்கே சொந்த பயன்பாட்டிற்கு மட்டுமின்றி சந்தைப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்பட்டதையும், பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டலுக்கு நிறுவனம் வழங்கிய மாவரைக்கும் இயந்திரங்கள் திறம்பட பயன்படுத்தப்படுவதாகவும் எடுத்து காட்டினார். முகாமில் கலந்து கொண்டுள்ள வலுவான பாரம்பரிய விவசாய அறிவு கொண்ட முதுவர் பழங்குடியினர் சிறுதானிய அடிப்படையிலான தொழில் முனைவு வாய்ப்புகளையும் ஆராய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முகாமை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜ் அவர்கள் தலைமையில் இன்னைக்கு நம்ம இந்த முகாமை நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்க எல்லாரையும் இந்த பயிற்சி முகாமுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கோம், கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். ஐயா உங்க பேர் என்ன? செல்லமுத்து. கரெக்டா சொல்லிட்டா இருப்பாருங்க, இந்த பக்கம் இருந்து சதமே வரல. கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்திலிருந்து நாங்கெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கோம். 114 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நிறுவனம் எங்க கரும்பு இனப்பெருக்கு நிறுவனம். கிட்டத்தட்ட 3000 கரும்பு ரகங்களுக்கு மேல் உருவாக்கிய நிறுவனம், 3 பத்ம விருதுகளை பெற்ற நிறுவனம், அத்தகு பெருமை வாய்ந்த நிறுவனம். நீங்க இந்தியாவில எந்த மூலைக்கு போனாலும், எந்த கரும்பு தோட்டத்துல இருந்தாலும், அதுல 90% நம்ம நிறுவனத்துல உருவாக்கப்பட்ட கரும்பு ரகங்கள் தான், சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு பெருமை வாய்ந்த நிறுவனத்திலிருந்து நாங்க ஆனமலை புலிகள் காப்பகம் அவங்களோட இணைஞ்சு இந்த முகாம் நடத்திட்டு இருக்கோம். கடந்த மார்ச் மாசம் 4ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், சின்னார்ல இதனுடைய துவக்க விழா நடந்தது இல்லைங்களா? அந்த விழாவை தொடர்ந்து இன்னைக்கு வந்து நம்ம இங்க கூடியிருக்கோம். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள எங்க இயக்குநருக்கு முதலில் எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கே தெரியும், கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வர்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அவருக்கு அலுவலக பணிகள் டெல்லியில், எங்களுடைய தலைமை அலுவலகம் புதுடில்லி, சோ அங்கேயும் அவருக்கு நிறைய பணிகள் உண்டு. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாது, பழங்குடியினருக்காக பயிற்சி முகாம் இதில் நான் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இங்க இவ்வளவு தூரம் கலந்து நம்மிடையே இருக்கிறாரு. அவருக்கு நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். இவர் வந்து அங்க மட்டும் இல்ல, சின்னாருக்கு மேல வந்து ஆட்டுமலை பொறுப்பாரு, மஞ்சம்பட்டி தெரியுங்களா, ஆட்டுமலை போறதுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான அந்த பயணத்தையும் இயக்குனர் ஐயா அவர்கள் சென்று உங்களை மாதிரி முதுவர் பழங்குடியினரோட இருந்து அவங்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு அந்த 4ஆம் தேதி அந்த முகாமையும் நாங்க சிறப்பா நடத்திருந்தோம். அவருடைய குழுவினர் இன்னைக்கு வந்திருக்காங்க. நான் புத்திர பிரதாப், என்னோட வந்து டாக்டர் மோகன்ராஜ் வந்திருக்காரு, டாக்டர் கோபி வந்திருக்காங்க, டாக்டர் கீதா வந்திருக்காங்க, அப்புறம் திரு ராஜா அங்க அமர்ந்திருக்காங்க, திரு கலகலி, சரிங்களா, அப்புறம் மிஸ்டர் சேகர், அப்புறம் இதுவும் தவிர நிறைய எங்க அலுவலக பணியாளர்கள், அப்புறம் டாக்டர் பிரபு, இவர் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்காரு நமக்காகவே. எதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்க போறாரு, உங்க எல்லாருக்கும் வீட்டு தோட்ட காய்கறிகள் கொடுக்க போறோம். அந்த வீட்டு தோட்டத்தை எப்படி அமைப்பது, அது மட்டும் இல்லாம பாக்கு நாத்து பாத்தீங்களா, யார் யாரெல்லாம் பாக்கு நாத்து அங்க பாத்துட்டு வந்தீங்க பாப்பா, நீ பாத்தியா? வெரி குட். சோ பாக்கு எப்படி சாகுபடி பண்றது அதை பத்தியும் டாக்டர் பிரபு அவரு வந்து எல்லாருக்கும் சொல்லித்தர போறாரு. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனமலை புலிகள் காப்பகத்தினுடைய அதிகாரிகள் திரு மாரிமுத்து அவருடைய ஏற்பாட்டில் தான் இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். அவரையும் வருக வருக என்று இந்த நிகழ்விற்கு வரவேற்கிறோம். அவருடைய நிறைய அதிகாரிகள், திரு பிரகாஷ், துணை இயக்குனர் திரு ராஜேஷ் அவர்களால் பங்கு கொள்ள முடியவில்லை, டாக்டர் ஆர்மநாதன் அங்க வந்து ட்ரோன் பறந்துட்டு இருக்கு மேல, இந்த நிகழ்ச்சியை படம் பிடிச்சிட்டு இருக்காங்க ட்ரோன் கேமரா மூலமா. யாரெல்லாம் பாத்தீங்க பாபா? நீ பாத்தீங்க எல்லாத்தையும் அருமை அருமையா, வெரி குட். அங்க பின்னாடி தெரியுதா, கொஞ்சம் சிரிச்ச மாணிக்கு போஸ் கொடுங்க அந்த ட்ரோன் கேமராக்கு. இவ்வளவு தொலை தூரத்துல இருக்கிற இந்த கிராமத்துக்கு இந்த செய்தியை மக்கள் கிட்ட, உங்களை மாதிரி கிராமப்புற மேம்பாடு, வேளாண் வளர்ச்சி, இதையெல்லாம் பத்தி சில ஊடகங்கள் இருக்கு. யாரு? அகில இந்திய வானொலி சேர்ந்த திரு ரமேஷ்குமார் பாலு, அவங்க வந்து இன்னைக்கு நீங்க பேசுறதையும் நம்ம பேசுறதையும் உலகமெல்லாம் கொண்டு போக போறாங்க ஆகாசவாணி மூலமா. அவங்களையும் வரவேற்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. சோ இவங்கள மாதிரி நிறைய பேர் வந்து இந்த முகாமுக்காக இங்க வந்திருக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். எதுக்காக நாங்கள்லாம் அங்கிருந்து எங்க பணி என்ன, புது ரகங்கள் உருவாக்கணும்.

குடும்ப ரகங்கள் உருவாக்கணும். ஆனா பழங்குடியினருக்காகவும் நம்ம நேரத்தையும் செலவிடணும் அப்படின்ட்டு மத்திய அரசாங்கம் பழங்குடியினர் அமைச்சகம் கிட்டத்தட்ட ஒரு 40 துறைகளுக்கு நீங்க போய் பழங்குடியினரோட சேர்ந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கருத்துல கொண்டு அவங்களுக்கு வந்து நீங்க தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த திட்டம் தான் DAPSTC அப்படின்ற திட்டம், பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம். அந்த திட்டத்தின் கீழே தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் இங்க உங்ககிட்ட வந்திருக்கோம். நாங்க 2021 இருந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனவளை புள்ளிகள் காப்பகத்தினுடைய பொள்ளாச்சி டிவிஷன் அங்கதான் ஆரம்பிச்சோம். அங்க ஒரு 6 பழங்குடியினர், கூமாட்டி பாலக்கினார் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? வால்பாறைக்கு மேல மலசர் அப்படின்ற பழங்குடியினர் இருக்காங்க. பாலக்கினர்களுக்கு மாதிரி தொலைதூர கிராமங்களுக்கு நாங்க நேர்ல போய் அங்க ஒரு 6 செட்டில்மெண்ட் தேர்ந்தெடுத்தோம். அப்புறம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அங்க போனோம், அங்க ஒரு 7 செட்டில்மெண்ட் அவங்களை தத்தெடுத்தோம். சேலம் மாவட்டத்துல உங்களை போட்டு மலையாளிகள் அப்படின்ற பழங்குடியினர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை பழங்குடியின இனங்கள் இருக்கு தெரியுமா சொல்லுங்க? யாராவது சரியா சொல்லுங்களா பாக்கலாம். தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை பழங்குடி இனங்கள் உள்ளன? 32. யாரு இன்னொருத்தர் யாரோ சொன்னாங்க, இங்க ஏதோ சரியான பதில் வந்த மாதிரி தெரிஞ்சு. 36. அருமை அருமை, அவருக்கு ஒரு கை தட்டுங்க. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. தங்கசாமி, கருமூட்டியை சேர்ந்த தங்கசாமி வந்து மிகச்சரியா 36 பழங்குடி இனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல வந்து 6 பழங்குடி இனங்கள்ல நாங்க இது வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்கோம். இந்த முறை வந்து முதுவர் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாவட்டங்கள், 2 மாநிலங்கள், இங்கேயும் சரி கேரளாவிலயும் சரி கிட்டத்தட்ட 1400 குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலமா பலனடைஞ்சிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் பழங்குடியினருக்கு மத்திய அரசாங்கம் மிகுந்த சிரமம் எடுத்துக்கிட்டு சமூக மேம்பாடு பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல அவங்க பாரம்பரியத்தை காக்கணும். நீங்க பொருளாதாரத்துல மட்டும் அவங்கள மேம்படுத்தினா போதாது, அவங்களுடைய பாரம்பரியம் அதாவது வழக்கு ஒழிஞ்சிடக்கூடாது. நிறைய பேர் நிறைய கலைகள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. பாரம்பரியமா ஒரிசா மாநிலம்னு ஒன்னு இருக்கு சரிங்களா, அங்க லஹரி பாய் அப்படின்ற ஒரு 26 பெண்மணி, அவங்க சின்ன வயசுக்காரங்க தான், ஒரு சின்ன வீட்டுல வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 சிறுதானிய ரகங்கள், நாட்டு ரகங்கள், காட்டு இனங்கள் இருக்கும் இல்லையா, அதை பாதுகாத்து வராங்க. எவ்வளவு பெரிய சேவை இது. அத பிரதமர் மோடி அவர்களே வந்து அந்த பழங்குடியின பெண்மணியை பாராட்டி இருக்காங்க. அந்த மாதிரி பழங்குடியினர்களுடைய பாரம்பரியத்தையும் காக்குற மாதிரியான விஷயங்களையும் நாங்க இந்த திட்டத்தின் மூலமா செஞ்சுட்டு வரோம். உங்களுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் கொடுக்கறோம் அப்படின்றத நான் இப்போ பட்டியல் ஏற்றுறேன். நீங்க ஏற்கனவே பாத்துருப்பீங்க, பாப்பெல்லாம் பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா. பண்ணைக்கருவிகள் முதல்ல சொல்றேன், இது எல்லாமே உங்ககிட்ட கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு போனதான் நாங்க. உங்க தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு எங்க அந்த கொடை பக்கத்துல யார யாரெல்லாம் வந்தீங்க, நாங்க வந்தப்போ இந்த தாய்மார்கள்லாம் நீங்க வந்தீங்க ஐயா, தாய்மார்கள் யாரும் கை தூக்க மாட்டேன்றாங்களே, நீங்க தான் கை தூக்கிறீங்க. அந்த கொடைக்கு நாங்க வந்தோம்ல, அந்த கொடை பக்கத்துல சரி உங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு போனோம் இல்லையா என்ன தேவைன்ட்டு. அதை கேட்டுட்டு களைக்கொத்து, அரிவாள், மண்வெட்டி, அப்புறம் பெரிய பக்கெட்டு, மழைக்கோட்டு, அப்புறம் நாற்காலி, தோண்டி முட்கரண்டி, சட்டி, அப்புறம் சோலார் டார்ச் லைட். நீங்க எல்லாம் கரண்ட் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, சோலார் டார்ச் லைட்டு, சூரிய ஒளி விளக்கு, அப்புறம் முக்கியமான தொப்பி, அப்புறம் தார்பாய் ரொம்ப முக்கியமா உங்க வேளாண் பொருட்களை பதப்படுத்துறதுக்கு காய வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் உயிர் உரங்கள், இன்னைக்கு இன்னொரு விஷயமாவும் நாங்க இங்க வந்திருக்கோம், இயற்கை வேளாண்மை அதாவது ரசாயன உரங்களை கம்மியா உபயோகப்படுத்தி இயற்கை இன்புட்ஸ், பயோ இன்புட்ஸ் அதாவது மண் வளத்தை பாதிக்காத அளவுக்கு உரங்களை நம்ம இடணும் அப்படின்றதுக்காகவும் நாங்க இங்க வந்திருக்கோம். அத டாக்டர் கீதா அவர்கள் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. உயிர் உரங்கள் அசோஸ்பெரிலமும் பாசோ பாக்டீரியாவும், அப்புறம் ஊட்டச்சத்து தோட்ட விதைகள், உங்க எல்லாருக்கும் 10 விதமான விதைகள் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நல்ல முறையில பராமரிப்பீங்களா? ஆமா, 10 விதமான காய்கறி விதைகள், அவரை, கத்திரிக்கு, தக்காளி, இதெல்லாம் நல்ல முறையில பராமரிப்பீங்களா? நாங்க மறுபடியும் வருவோம் இதே ஊருக்கு. அம்மா ஏதோ சொல்ல வரீங்க, எங்கிட்ட சொல்லுங்கம்மா. மயிலுக்கு போக நம்ம சாப்பிடுவோம், மயிலுக்கும் கொஞ்சம் கொடுங்க. தக்கப்பூண்டு விதை, அப்புறம் பாக்கு நாற்று, அதை பத்தி ஐயா சொல்லுவாரு. பாக்கு நாற்று, கேழ்வரகு விதை உங்களுக்காக திருவண்ணாமலையில இருந்து, தமிழ்நாடு வேளாண்மை பழங்கள் இருந்து அத்தியந்தல் 1 அப்படிங்கிற ராகி கேழ்வரகு விதை, அதையும் நீங்க பராமரிக்கணும். அப்புறம் தாய்மார்கள் தந்தைமார்கள் எல்லாருடைய சிரமத்தையும் கணக்குல எடுத்து புகை இல்லா அடுப்பு. இப்ப என்ன ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டீங்க, தொப்பியை பார்த்த உடனே அவ்வளவு மகிழ்ச்சியா. புகை இல்லா அடுப்பு பாத்தீங்களா யாராவது, புகை இல்லா அடுப்பு எப்படி இருக்குன்னு பாப்பா நீ பாத்தியா? நீ பாத்துட்ட, வெரி குட். அப்ப பாப்பா உன் பேரு என்ன? ரொம்ப ஆர்வமா இருக்கியா. ஜெயலட்சுமி எத்தனாம் கிளாஸ் படிக்கிற? 4. அருமை அருமை. சரி, புகை இல்லா அடுப்பு உங்க எல்லா குடும்பத்துக்கும், துணிப்பை, கட்டப்பை, அப்புறம் பேனா, அப்புறம் கையேடு, திரவ வெள்ளம், திரவ வெள்ளம் ரொம்ப ரொம்ப முக்கியமா எங்களுடைய ப்ராடக்ட் அது. கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்துடைய தயாரிப்பு. திரவ வெள்ளம் யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம், இந்த பக்கமா சரி இந்த பக்கமா சரி. திரவ வெள்ளம் எப்படி இருக்கும், கட்டியா இருக்குமா?
கட்டியா இருக்கும்.

கட்டியா தான் இருக்கும். சரி, உங்களுக்கு தரோம் நாங்க, அதை பார்த்தப்புறம் சொல்லுவீங்க அது தண்ணியா இருக்கா இல்ல கெட்டியா இருக்கான்னு நீங்க சொல்லணும். சரியாம்மா? சரி, அந்த திரவ வெள்ளம் உங்க எல்லாருக்கும் உண்டு. எதுக்காக இதுன்னா, அதாவது பழங்குடியின பெண்கள் இந்திய அளவுல ரத்த சோகை நோயால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? நீங்க சொல்லுங்கம்மா, 100க்கு எத்தனை பேர் ரத்த சோகை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவில? இரும்பு சத்து பற்றாக்குறை, அதனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? 100ல எத்தனை பேரு? 80 பேரு ரத்த சோகை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அனீமியா இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து ஈடு செய்யும் வகையில் அதுக்குதான் இப்ப காய்கறிகள் விதைகள் கொடுக்கறோம், சிறுதானிய விதைகள் கொடுக்கறோம், திரவ வெள்ளம். அதை அன்றாட காஃபிலயோ டீலயோ இல்ல பிரெட்லயோ எதோ வச்சு நம்ம சாப்பிடணும். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கோம். நாங்க போன தடவை வந்தப்போ பூச்சிக்கொட்டாம்பாறை மக்கள் சமதளத்துல இருக்கு, சமதரை எங்க நிலம், அதனால எங்களுக்கு ஒரு பவர் டில்லர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக பவர் டில்லர் பாத்தீங்களா? யாரில் பாப்பா நீ பாத்துருப்ப பவர் டில்லர் கரெக்டா? ஜெயலட்சுமி ஹஸ் ஆல்ரெடி சீன் தட். ஓகே, அதுவும் இல்லாம விரிவாக்க வெளியீடுகள் எத்தனை இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஜெயலட்சுமி என்ன இருக்குன்னு நீ தான் சொல்லணும். இந்த புக்கை என்ன எழுதிருக்குமா சொல்லுமா? கத்திரிக்காய் அருமை.

0: தடவை வந்தப்போ பூச்சிக்கிட்டாம்பாறை மக்கள் சமதளத்துல இருக்கு, சமதரை எங்க நிலம், அதனால எங்களுக்கு ஒரு பவர் டில்லர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக பவர் டில்லர் பாத்தீங்களா, யார்ல பாப்பா நீ பாத்துருப்ப பவர் டில்லர் கரெக்டா, ஜெயலட்சுமி ஹஸ் ஆல்ரெடி சீன் தட். ஓகே, அதுவும் இல்லாம விரிவாக்க வெளியீடுகள் எத்தனை இருக்கு பாருங்க உங்களுக்கு. ஜெயலட்சுமி என்ன இருக்குன்னு நீ தான் சொல்லணும். இந்த புக்கை என்ன எழுதிருக்குமா சொல்லுமா, கத்திரிக்காய் அருமை, அப்புறம் வேற என்ன இருக்கு, தக்காளி சூப்பர் பாருங்க. இன்னைக்கு வீட்டு தோட்டம் அமைத்தல் இந்த புக்கு, சிறுதானிய சாகுபடி எப்படி பண்றது அப்படின்ற புக்கு, பாக்கு சாகுபடி எப்படி பண்றது அப்படின்ற புக்கு, தேனி வளர்ப்பு அப்படிங்கறதுக்கு ஒரு புக்கு, சிப்பிக்காளான் இன்னைக்கு வந்து டாக்டர் கோபி இருக்காரு, அவர் சிப்பிக்காளான் எப்படி வளர்க்கறது. அப்புறம் போன தடவை வந்தப்ப நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க, நாங்க இஞ்சி வளர்க்கறோம், இஞ்சி சாகுபடி பண்றோம்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக அவர் இஞ்சி சாகுபடி பத்தியும் சிப்பிக்காளான் வளர்ப்ப பத்தியும் சொல்லுவாரு. இன்னும் நிறைய புத்தகங்கள் உங்களுக்காக அந்த இதுல இருக்கு, அந்த பேக்ல அந்த துணிப்பையில இருக்கு. சோ அதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா எடுத்துக்கணும் ஓகேங்களா. சோ நாங்க கேட்டுக்கொண்டபடி இந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கருத்துல கொண்டுதான் நாங்க இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து தரோம் இல்லையா. உங்களுக்கு என்ன தேவையா, தொழில்நுட்பங்கள் தேவையா, அந்த தொழில்நுட்பம் கொடுக்கறதுக்காக விஞ்ஞானிகள் இருக்காங்க. பொருட்கள் தேவையா, அந்த பொருட்கள் ஏற்கனவே வந்து இறங்கிருச்சு. இதையெல்லாம் நல்ல முறையில பராமரிக்க வேண்டியது யாரு, நாங்க தான் சொல்றாரு பாருங்க கரெக்டா. நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இதை வந்து நீக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு முகாமாவும் இன்னைக்கு இருக்கும். அப்புறம் அந்த ரசாயன உரங்களை தவிர்க்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு முகாமாவும் இது இருக்கு சரிங்களா. சோ இந்த கருத்தில் கொண்டு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன், நன்றி.
1: பழங்குடியின தலைவர்கள் தர்மராஜ் மற்றும் கணேசன் ஆகியோர் உள்ளீடுகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அறிவு மேம்பாட்டிலும் கவனம் செலுத்திய இந்த முகாம் தங்களுக்கு மிகுந்த திருப்தியினை அளிப்பதாக தெரிவித்தனர்.
2: இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்தின் சார்பாகவும் வனத்துறையின் சார்பாகவும் இங்கு வருகை தந்துள்ள பழங்குடி மக்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இங்கு வந்து வருகை தந்துள்ள வனத்துறை அதிகாரிகளின் சார்பாகவும் கரும்பு இனப்பெருக்கு அதிகாரிகளின் சார்பாகவும் பழங்குடி மக்களுக்கு தரமான பொருள்களை வழங்கியுள்ளார்கள். இது போன்ற பொருள்களை மென்மேலும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
3: அனைத்து மக்களும் அவரவர் கிடைச்ச பொன்பொருள் இரும்போ மரத்தை ஏதோ ஒன்று கொடுத்ததோ அம்பொருளை வாங்கி கருமுட்டி செட்டில்மெண்டிலிருந்து அனைத்து பக்கத்தை பூசுக்கொட்டம் பாறையெல்லாம் அனைத்து குழந்தைகளும் மக்களும் வந்திருக்கக்கூடிய சமுதாயத்தில் வந்த ஐயாமார்களும் என்னுடைய மாரிமுட்டி பாஸ்டையோ ஆசிரையா காரடையா அனைத்தம் பங்கு பாடாக கொடுத்து நிம்மதியா அடைய நான் விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறேன். கருமுட்டி மணியாரன் அனைத்து செட்டில்மெண்ட்டுக்கும் ஏன்னா கோவை மாவட்டம் அல்ல, திருப்பூர் அல்ல.
4: முப்பது நொடி ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. புதுச்சேரியில் 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் மதுரை மற்றும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர் திருநெல்வேலி நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்து காணப்பட்டது. தஞ்சாவூர் சென்னை மதுரை ராமநாதபுரம் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கடலூர் மதுரை நாகப்பட்டினம் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் காரைக்கால்

0: பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்து தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள், அந்தமான் கடற்பரப்பு, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் 16ஆம் தேதி முதல் தொடங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. அத்துடன் தொடர்புடைய 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தேனி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை கோயம்புத்தூர், நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 16ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 17ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை காண வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு நிலவும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிறுதானியங்களுக்கான வரவேற்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்புப் படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இது கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நடப்பு மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 9 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உளவுத்துறை DIG டாக்டர் தர்மராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக விவகாரத்தில் 4ஆம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும், இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுபீர், ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி, அஷ்மிதா சாலிஹா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 கோவையில் நேர்கள் இனி கேட்டிருக்கு இருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேர் விருப்பம். நேரம் 3:03. நம்ம டீ டைம் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் 1945 1974 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்களை பாட்டு நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி நம்பர் 2312103 அல்லது 2317046 இந்த நீங்கள் கால் பண்ணலாம். வெளியூர் அல்லது மொபைல் ஃபோனில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் 0422 இந்த முன்னெடுப்பு நம்பர் போட்டுக்கோங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் நீ முதல் நேயர் வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு இனிய மாலை வணக்கம் சார். மதுரையிலிருந்து உங்கள் வந்து சொன்னேன்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: முருடன் முத்து திரைப்படம் சார், அதுல தாமரப்பு குளத்துல இந்த பாடல்கள் வந்து
0: நீ கேட்ட பாடல் இதோ.

0: டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: கோவை கருப்பந்தம்பட்டி உணவுமாநகர் வெள்ளிங்கிரி பத்திரம் சார்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு தங்கமலை ரகசியம் படுத்துவீங்க, அமுதை பொழிவு நிலவு, அந்த பாட்டு கொடுங்க. வணக்கம்.
0: நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: மூன்று மணி பத்து நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராவத்தூர் அங்கமுத்து பேசுங்க சார்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நம்ம நாடு பத்து சார்.
0: ம், வாங்க. ஐயா வாத்தியாருங்க பாடல். நீங்கள் கேட்ட பாடல் இதோ.
1: பை குண்டி சார்.

0: நேர்களை, இன்று மாலை 5:02 சித்திர சவானம் நச்சினு 4 பகுதியில் சர்தார் வல்லபாய் படேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறையின் தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சியில் இடம்பெறும். நேர்களை, நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2312103 அல்லது 2317046.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டி டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம் கோணமலை ஆனந்தன் சார்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் பாபு இதோ எந்த தெய்வம்.
0: நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நியமித்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சுல்தான்பேட்டை பாப்பம்பட்டி எம்ஜிஆர் நகர்ல இருந்து செந்தில் சார்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மக்கள் தங்களும் எம்ஜிஆர் நடிச்ச கலங்கரை விளக்கத்திலிருந்து காற்று.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேயர் வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: வைர நெஞ்சம் பார்த்து நீராடிங்க அந்த பாட்டு.
0: நீ கேட்ட பாடல் இதோ

0: 3:35 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டி டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி நினைய மடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? யாருங்க?
1: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ஆலயமணி.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் என்னை மறுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: விஜயலட்சுமி சார்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருப்பூர்ல இருந்து சார்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: மாயா பஜார்ல கல்யாண சமையல் சாதம் போடுங்க.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.
4: கல்யாண சமையல் சாதம்,

0: டி டைம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்ங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் செல்வபுரத்துல இருந்து சுமதி பேசுறேன்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: வீரன்ல இருந்து வாங்க மச்சான் வாங்க.
0: நீ கேட்ட பாடல் இதோ.

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரில இருக்கு.
1: ஏய்
2: ஏய் யாம்ல
0: வாங்க.

0: நேயர்களே, இன்று மாலை 5:02 சித்திரசவனம் நச்சினு 4 பகுதியில் சர்தார் வல்லபாய் படேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறையின் தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி பங்குவரும் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். நேர்களை, நீங்களும் உங்களுடைய சந்தங்களை வந்து நம்ம நேரலையில் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கால் பண்ணுடைய நம்பர் 2312103 அல்லது 2317046.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 கேளுங்க ரசிங்க.
0: மூன்று மணி 48 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டி டைம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நீயும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: கோவை ஈசா கோயில் இருந்து கோபாலன் பேசுறேன் சார்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: காவல்காரன் படத்துல இருந்து
0: நீ கேட்ட பாடல் இதோ.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை காலை மணி 10:02 ஒலிபரப்பாகும்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கணபதி சிஎம்எஸ் ஸ்கூல் பேக் சைடுல இருந்து ஸ்வர்ணம் பேசுறேன் சார்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சவாலி சமாளி ரெண்டு நிலவை பார்த்து மானம் சொன்னது.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: டிடிஎம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இந்த இடைவெளிக்கு பின்னால் நிகழ்ச்சியில் இணைபவர் பொள்ளாச்சி கொண்டேகவுண்டன் பாளையம் வழக்கறிஞர் எஸ் முத்துக்குமார்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: கார்த்திகை தீபம் படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய என்ன பறவை சிறகடைத்து விண்ணில் பறக்கின்றதா என்ற பாடலை கேட்க விரும்புகிறேன். என்ன பறவையை காற்றில் பறக்க விடுங்கள்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி டி டைம் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சண்டேஸ் டு சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். பேரிடர் மீட்புப் படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. தமிழக அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நடப்பு மாதத்திற்கான வைக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 9 IPS டாக்டர் தர்மராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக விவகாரத்தில் 4ம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும் இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஆகாஷ்வாணி 103 FM நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான மாலை வணக்கம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திர செவானம். இன்னைக்கு சித்திர செவானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியில மேலாண்மை துறை தலைவரா இருக்கக்கூடிய முனைவர் எம் வெங்கடலட்சுமி அவங்க தான் நம்ம கூட நிறைய விஷயங்கள் அந்த துறை சார்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு சொல்ல இருக்காங்க. உங்களுக்கு இந்த துறை சார்ந்து ஏதாவது கேள்விகள் இல்லை மேம் பேசும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுது அப்படின்னா நீங்க தாராளமா கால் பண்ணலாம். 0-2-3-1-6 கால் பண்ணலாம். உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புதுவிதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட நிகழ்ச்சியில இணையிறது உங்கள் நான் அர்ஜே பியூலா சாம்சன். வணக்கம் மேம், உங்களை பத்தி நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: வணக்கம் நேயர்களே, என் பெயர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி. சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கல்லூரி நம்மளுடைய கோயம்புத்தூரில் பீலமேடில் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரியில்

0: அண்டர் கிராஜுவேட் இளங்கலை படிப்பும் போஸ்ட் கிராஜுவேட் முதுகலை படிப்பும் டெக்ஸ்டைல் சம்பந்தமாக டெக்ஸ்டைல் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸாக நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கல்லூரியோட அப்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா, நம்மளோட இந்தியன் டெக்ஸ்டைல் செக்டருக்கு திறன் வாய்ந்த ஒரு மனித வளத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கறக்காக இந்த கல்லூரி வந்து தொடங்கப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 25 இயர்ஸாக கோயம்புத்தூரில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹையர் எஜுகேஷன் டெக்ஸ்டைல் செக்டாரில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னா இதுக்கான அண்டர் கிராஜுவேட் கோர்சஸும் போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸும் இருக்குது. இந்த கல்லூரியில் நீங்கள் வந்து உங்களோட கிராஜுவேட் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அவங்களோட டிகிரி ப்ரோக்ராம் இது. ஸோ போஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுவோட டிகிரி வந்து நீங்கள் வாங்கலாம். இது வந்து மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூட்டாக கோயம்புத்தூரில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப பெரிய சிறப்பம்சம் இந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே டெக்ஸ்டைல் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது டெக்ஸ்டைல் துறையில் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலைசேஷன் இருக்கிற ஒரே கல்லூரி கோயம்புத்தூரில், மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவை மாநகரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரே கல்லூரி இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரி தான். இந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு தேவையான ஏதாவது சந்தேகங்கள், ஹையர் எஜுகேஷன் பற்றின டவுட்டு இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
1: சூப்பர் மேம், அழகாக நிதானமாக புரியுற மாதிரி உங்களுடைய அறிமுகம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டே ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், 12th படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இந்த டெக்ஸ்டைல் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் சூஸ் பண்ணணும்?
0: இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் செக்டர், இந்த ஜவுளி துறையோட முக்கியத்துவம் நம்மளோட சிவிலைசேஷன் பீரியட்லேருந்தே வந்திருக்கு. ஆடைங்கிறது வந்து நம்மளுடைய சிவிலைசேஷனோட ஒரு அடையாளம். அது மாதிரி இது வந்து ஒரு ஓல்டஸ்ட் அண்டு ரொம்ப முக்கியமாக ரொம்ப சிக்னிஃபிகண்ட் இண்டஸ்ட்ரி இந்த டெக்ஸ்டைல் செக்டருங்கிறது. இந்தியாவில் இதோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, ஜிடிபியில் இந்த டெக்ஸ்டைல் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் 2-3%, 2-3% இருக்குது. இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா 7% டெக்ஸ்டைல் செக்டர்லேருந்து மட்டுமே வருது. நம்மளோட எக்ஸ்போர்ட்டில், இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட்டில் இந்த டெக்ஸ்டைல் ஜவுளித்துறையோட பங்களிப்பு 7% 10% 12% வரைக்கும் இருக்குது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய ஒரு நம்மளுடைய விவசாயத்துக்கு அடுத்து ஒரு பெரிய செக்டருன்னு எடுத்துட்டால் இந்த டெக்ஸ்டைல் செக்டார் தான். ஸோ இதில் நம்மளோட ஹையர் எஜுகேஷன், நம்மளுடைய மேல் படிப்பு படித்தோன்னா என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? ஒரு சைடு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தொழில் முனைவோராக இதில் வந்து வளர்றக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு கம்பெனியில் போய் ஒரு நல்ல பொசிஷனில் நம்மளுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த செக்டாரில் இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக படிக்கிற எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான கோர்சஸ், ரெகுலராக இருக்கிற கோர்சஸ் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ். இதோட வேலைவாய்ப்பை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய செக்டார், இது தொழில் வளர்ச்சி இருக்கிற ஒரு செக்டார். அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான செக்டாரும் கூட. எல்லாமே வந்து ஒரு அவுடேட்டடாக போகிறக்கான வாய்ப்பு வந்து பிற்காலத்தில் இருக்குது. ஆனால் வந்து ஆடை அப்படிங்கிறது வந்து மனித இனம் இருக்கிற வரைக்கும், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்பயுமே இது வந்து ஒரு சன்ரைஸ் செக்டர். ஸோ இதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஹையர் எஜுகேஷன் படித்து இதன் மூலமாக நம்ம ஒரு நல்ல வேலையிலையும் நம்ம போய் சேரலாம். அது போக ஒரு தொழில் முனைவராகவும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும்.
1: ஓகே மேம், இப்போ 12th படிச்சுட்டு ரெண்டு சைட் குரூப் இருப்பாங்க, சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ். இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸில் யாருக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிள், என்ன விதமான கோர்சஸ் இருக்குங்க?
0: சயின்ஸ் குரூப்பு, ஆர்ட்ஸ் குரூப்பு, ரெண்டு பேருமே இந்த டெக்ஸ்டைலில் ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும். எங்கள் இதெல்லாம் அண்டர் கிராஜுவேட் +2 முடிச்சுட்டு வரவங்களுக்கு 4 விதமான கோர்ஸ் இருக்குது. பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது.

0: இந்த பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷனும் பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இந்த ரெண்டு கோர்ஸும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் படித்த மாணவர்களாக இருக்கணும் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த கோர்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாமே டெக்ஸ்டைல் சயின்ஸுங்கிற ஆஸ்பெக்டை வந்து உள்ளே கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து கண்டிப்பாக சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இந்த ரெண்டு கோர்ஸுக்கு இருக்கணும். டெக்ஸ்டைல் பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு கோர்ஸுக்கு ஆர்ட் ஸ்ட்ரீம்லேருந்தும் சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். எல்லா ஸ்ட்ரீமும் இந்த ரெண்டு கோர்ஸுக்கு மட்டும் எல்லா ஸ்ட்ரீமும் எலிஜிபிள். இதில் வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் 45% மார்க் இருந்தால் எல்லா கோர்ஸுக்குமே எலிஜிபிள். நீங்கள் வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகிரியில் இருக்கிற மாணவர்களாக இருந்தால் 45% மார்க்கும், ஜென்ரல் கேட்டகிரி மாணவர்களாக இருந்தால் 50% மார்க்கும் எடுத்திருக்கணும் இந்த கோர்ஸில் அண்டர் கிராஜுவேட்டில் சேர்றக்கு.
1: ஓகே மேம், ஒருவேளை இப்போ 12th இல்லை, நான் யூஜி படிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் டெக்ஸ்டைல் கோ அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு வரலாமா அப்படின்னா அவங்களுக்கு என்ன பதில் இருக்கு?
0: கண்டிப்பாக வரலாம். இப்போ பிஜி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அண்டர் கிராஜுவேட்டாக இருந்தாலும் எலிஜிபிள். இது நம்மளோட டெக்ஸ்டைல் செக்டரில் நம்மளோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணணும், அதில் ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணணும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜி வந்து எந்த ப்ரோக்ராம் வேணாலும் படிச்சிருக்கலாம். நீங்கள் பிஏ படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், பிகாம் படிச்சிருக்கலாம், இல்லை நான் வந்து டெக்ஸ்டைலே படிச்சிருக்கேன், காஸ்ட்யூம் அண்ட் ஃபேஷன் படிச்சிருக்கலாம், பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சிருக்கலாம், ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கலாம். என்ன கோர்ஸ் யூஜி வந்து அண்டர் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எங்களுடைய எம்பிஏ டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், அப்பேரல் மேனேஜ்மெண்ட், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 45% மார்க்கும் அண்டர் கிராஜுவேட்டில், ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 50% மார்க்கும் எடுத்திருக்கணும். இதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா.
1: ஓகே மேம், இப்போ யூஜி முடிச்சுட்டேன், நெக்ஸ்ட் பிஜி போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வரும்போது அந்த பிஜியில் என்ன ஸ்பெஷலாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க.
0: இப்போ எங்களோட பிஜி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எம்பிஏ ப்ரோக்ராம். எல்லா காலேஜ்லையும் நீங்கள் வந்து எம்பிஏ வந்து ஒரு ஜென்ரல் எம்பிஏ ப்ரோக்ராமாக இன்னைக்கு இருக்கு, எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நீங்கள் மேனேஜரியல் ஸ்பெஷலைசேஷன் மட்டுமே தான் நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி மேனேஜரியல் ஸ்பெஷலைசேஷன் மட்டுமே படிக்க முடியும். ஆனால் இந்த எம்பிஏ ப்ரோக்ராம் வந்து எங்களோட கோர்சஸை வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலைசேஷனோட டெக்ஸ்டைல் ஓரியன்டர்டு, அதாவது ஒரு செக்டர் ஓரியன்டர்ட் ஸ்பெஷலைசேஷனோட கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டும் படிக்க முடியும், ஒரு டெக்ஸ்டைல் செக்டரை பற்றியோ இல்லை ஒரு அப்பேரல் செக்டரை பற்றியோ, ரீட்டைல் செக்டரை பற்றியோ, இந்த மாதிரி ஒரு செக்டரை பற்றியும் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும். இதில் என்ன பெரிய ஒரு அட்வான்டேஜ்னா உங்களோட கோர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டிசிப்ளினரியாக இருக்கும். ஃபோக்கஸ்டாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் படிக்காமல் பல விஷயத்தை ஒரு செக்டரை பற்றியும் படிச்சிருப்போம், உங்களோட மேனேஜரியல் ஸ்கில்ஸையும் நீங்கள் டெவலப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு பிளேஸ்மெண்ட்டுன்னு வரும்போது உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா செக்டர்லேருந்தும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது போக நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ உங்களோட ஃபேமிலி ஓரியன்ட் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணணும், நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலியில் அடுத்தது நீங்கள் தான் அந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஹையர் எஜுகேஷன் இன் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்.
1: ஓகே மேம், இப்போ எனக்கு கேட்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எனக்கு வருது என்னங்கிறத சொல்லிட்டேன். இப்போ யூஜி படிச்சாச்சு, அப்போ கட்டாயமாக இந்த எம்பிஏ அப்படிங்கிறத நான் முடிக்கணுமா, இல்லை யூஜி மட்டும் முடிச்சா அது வேல்யூ ஆகுமா அப்படிங்கிறது?
0: கண்டிப்பாக இப்போ வந்து அது அவங்கவுங்களுடைய பொருளாதார நிலைமை, அவங்களுடைய கரியர் கோல் இதை பொறுத்து இருக்குது. ஆனால் ஜென்ரலாக இப்போ வந்து யூஜி படிச்சிங்க அப்படின்னா அதுக்கான ஜாப் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில், ஒரு மேனேஜரியல் கேடரில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து இந்த எம்பிஏ ப்ரோக்ராம் வந்து இன்னுமே நம்மளோட மேனேஜரியல் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
1: ஓகே சூப்பர் மேம், நிறைய விஷயங்கள் அழகாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசுவோம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறது கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறை தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்கள் நிகழ்ச்சியின் போது எழுது, என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணா சிம்பிள் ஃபோன் எடுங்க, 0422 அப்படிங்கிற முன்னெடுப்பினோட 2316 3312 அல்லது 2317 0046 லைனே கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படிங்கிறது.

0: சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஹையர் எஜுகேஷன் இன் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்.
1: ஓகே மேம், இப்போ எனக்கு கேட்குறவங்களுக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், எனக்கு வருது என்னங்கிறத சொல்லிடுறேன். இப்போ யூஜி படித்தாச்சு, அப்போ கட்டாயமாக இந்த எம்பிஏ அப்படிங்கிறத நான் முடிக்கணுமா, இல்லை யூஜி மட்டும் முடிச்சா அது வேல்யூ ஆகுமா அப்படிங்கிறது?
0: கண்டிப்பாக இப்போ வந்து அது அவங்கவுங்களுடைய பொருளாதார நிலைமை, அவங்களுடைய கரியர் கோல் இதை பொறுத்து இருக்குது. ஆனால் ஜென்ரலாக இப்போ வந்து யூஜி படிச்சிங்க அப்படின்னா அதுக்கான ஜாப் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில், ஒரு மேனேஜரியல் கேடரில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதில் வந்து இந்த எம்பிஏ ப்ரோக்ராம் வந்து இன்னுமே நம்மளோட மேனேஜரியல் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
1: ஓகே சூப்பர் மேம், நிறைய விஷயங்கள் அழகாக

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையின் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
0: ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 5:19. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம். இன்னைக்கு சித்திரசவானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறை தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி அவங்களோட தான் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். மேம், ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் என்ன கேட்கிறாரு அப்படிங்கறத பாப்போம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேடப்பிளாங் மரம் கிராமத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க.
2: அதாவது ஒதுக்கீட்டு அடிப்படையில வந்து அந்த குடிப்பயணமா தாழ்த்தப்பட்டோர், முற்பட்டோர், பிற்பட்டோர் அந்த ஒதுக்கீட்டுல வந்து கிடைக்குங்களா சீட்டு? அப்படி கிடைச்சாலும் அந்த தாழ்த்தப்பட்டோருக்கான அந்த கல்லூரி விடுதிகள் இருக்குமா, அந்த விடுதி இடம் கிடைக்குமா, இல்ல முற்றிலும் இலவசமா ஒரு பெண் குழந்தை படிக்க பெண் குழந்தைகள் கேட்கறீங்க, அந்த வாய்ப்பு இருக்குதா?
3: கண்டிப்பா நீங்க

0: புரிஞ்சது அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, நீங்கள் அப்படியே கேட்டுக்கலாம்.
1: இப்போ ஸ்காலர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்வி வந்து முதல் சீட்டு கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். எங்களுக்கு வந்து யூஜி ப்ரோக்ராமில் தேவையான சீட்ஸ் வச்சுருக்கோம். அந்த ரிசர்வேஷன் பேசிஸில் கண்டிப்பாக சீட் கிடைக்கும். உங்களோட மார்க் வந்து 45% மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான, நீங்கள் வந்து இந்த 4 ப்ரோக்ராமில் எந்த ப்ரோக்ராமில் வேணாலும் எடுத்து படிக்கலாம். அந்த எலிஜிபிலிட்டி படி, இப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தால் நீங்கள் 4 ப்ரோக்ராமில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தால் நான் சொன்ன அந்த டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைனும் பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ப்ரோக்ராமே நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். எங்கள் கல்லூரி அட்மிஷனுக்கு நீங்கள் எங்கள் கல்லூரியை அப்ரோச் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். அடுத்தது வந்து நீங்கள் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப், எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் வந்து எங்கள் காலேஜில், எங்கள் காலேஜ் மூலமாக நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம். அதுபோக ஹாஸ்டல் வந்து கேர்ள்ஸ்க்கான ஹாஸ்டல் வந்து உள்ளேயே இருக்குது. பாய்ஸுக்கு வந்து தற்போதைக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து உள்ளே இல்லை. ஆனால் அதுக்கான ஏற்பாடு நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். எங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு எம்பேனல்டு ஹாஸ்டல், நாங்கள் போய் நேரில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்து இந்த ஹாஸ்டல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சுருக்கோம். அதில் வந்து மாணவர்களை சேர்த்தி அதுக்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம். கேர்ள்ஸுக்கு வந்து உள்ள ஹாஸ்டல் இருக்குது, பாய்ஸுக்கு வந்து அதுக்கான என்ன ஏற்பாடோ அதை வந்து எங்கள் கல்லூரியிலேருந்து நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கும் சரி சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற உங்களோட சந்தேகமும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அட்மிஷனுக்கு வந்து எங்களோட எங்களோட கல்லூரிக்கு நேரில் வந்து உங்களுக்கு அட்மிஷனுக்கு தேவையான எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாங்க.
0: மேம் இப்போ ஹாஸ்டல் வந்து இலவசமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, ஒருவேளை அட்மிஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா.
1: ஹாஸ்டல் வந்து இலவசம் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து இருக்குங்க.
0: இந்த ஃபீல்ட்ல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு?
1: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் வந்து இந்த டெக்ஸ்டைல் செக்டர் ரொம்ப முக்கியமான பங்கு இந்தியாவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 45 மில்லியன் பீப்புள் வந்து டைரக்டாக எம்ப்ளாய்டாக இருக்காங்க டெக்ஸ்டைல் செக்டாரில். இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. இதெல்லாம் இருந்து கூடவே நம்மளோட டெக்ஸ்டைல் செக்டருக்கு மேன் பவர் டிமாண்டு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எங்களோட எம்பிஏ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே யாரெல்லாம் வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு வில்லிங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து நாங்கள் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இந்தியாவில் இருக்கிற லீடிங் டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் அப்பேரல் கம்பெனிஸ் ரீட்டெயில் கம்பெனிஸில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வந்து நாங்கள் 100% பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க.
0: ஓகே சூப்பர் மேம். இப்போ 12th படித்து முடித்த உடனே இதனுடைய பேஸ் ஐடியாவே இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டெக்ஸ்டைல் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கில்லாக நீங்கள் எதை பார்க்குறீங்க?
1: ஸ்கில்லாக பேசிக்காக அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இந்த டெக்ஸ்டைல் செக்டாரில் நம்ம வந்து நம்மளோட கரியரை செட் பண்ணிக்கணும், அதுக்கு அதை கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். வேறு எந்த ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்லும் அவங்க எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா கோர்ஸுமே நாங்கள் வச்சுருக்கிற எல்லா சப்ஜெக்டுமே பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு ப்ளஸ் டூலேருந்து படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேப் அவங்கக்கிட்ட இருக்கோ அதை ஃபில் பண்ணி தான் நாங்கள் வந்து உள்ளே எடுக்கிறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஹிந்தி கிளாஸஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் கேப் இருந்தால் கூட அதையும் நாங்கள் வந்து சரி பண்ணி தான் வந்து கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபண்டமெண்டல்லிருந்து தான் கொண்டு போகிறோம். அதனால் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதுக்கு பேசிக்காக இந்த டெக்ஸ்டைல் எஜுகேஷன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும்.
0: ஓகே சூப்பர் மேம். இப்போ இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணிட்டோம், ஸோ அதில் சேலரி கெரியர் க்ரோத் எல்லாம் எப்படி இருக்கும்?
1: இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு இந்தியாவோட ஒரு எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸில் வந்து 10-12% வந்து இந்த டெக்ஸ்டைல் செக்டர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ சேலரி பேக்கேஜ் ஒன்ஸ் நீங்கள் வந்து உள்ள

0: டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட், மினிமம் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தால் கூட ஒரு ஆனுவல் சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 லேக்ஸுக்கு மேலே வாங்க முடியும். எங்களோட கல்லூரியில் ஃப்ரெஷர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு சீலிங் வச்சுருக்கோம். என்னென்னா மினிமம் சேல்ரி 3.5 பர் ஆனம் இந்த மாதிரி கொடுக்குற கம்பெனிஸ் மட்டும்தான் உள்ள அலவே பண்ணி நாங்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் நடத்துகிறோம். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் சேலரி பார்த்திங்களா, ஆனுவல் சேலரி பார்த்திங்கன்னா 4 லேக்ஸ் பர் ஆனமாகவும், அப்புறம் வந்து ஹையஸ்ட்டு பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 7.5 லேக்ஸ் பர் ஆனமாகவும் இது வரைக்கும் இருக்குங்க.
1: ஓகே, அப்போ இதுலேயும் கெரியர் க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இப்போ சுற்றி நடக்கக்கூடியது ஏஐ, அப்போ இந்த ஃபீல்டுக்கு போனாலே நிறைய மெஷின்ஸ் வந்துடும், அப்புறம் எனக்கு எங்கே க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஏஐ டு மேன் பவர் எப்படி பார்க்குறீங்க?
0: கண்டிப்பாக ஒரு ஹியூமன் டச் இல்லாமல் நம்ம வந்து டெக்ஸ்டைல் செக்டரே இல்லை. என்னதான் ஏஐ ஒரு மாடர்ன் டெக்னாலஜி இருந்தாலும் அதோட பிளெண்டு தான் பண்ண முடியுமே தவிர டெக்ஸ்டைல் செக்டரோட க்ரோத்துக்கு ஹியூமன் ரிசோர்ஸஸ் இல்லாமல் அந்த செக்டரே கிடையாது. நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனித நாகரீகம், மனித வளம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த டெக்ஸ்டைலுக்கு வந்து ஒரு அழிவே கிடையாது. என்னதான் ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலுமே ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஹியூமன் ஸ்கில்ஸ் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியே கிடையாது. என்னைக்கு வந்து ஒரு ஆடைக்கு வந்து ஒரு மாற்று பொருள் இல்லையோ அது வரைக்கும் இந்த டெக்ஸ்டைல் செக்டரை வந்து கண்டிப்பாக ஒரு சன்ரைஸ் செக்டராகவே இது இருக்கும்.
1: ஓகே மேம், இப்போது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்புறம் அப்பேரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது, இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்?
0: ஸோ டெக்னாலஜி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் என்ஜினியரிங் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல் வந்து கவர் பண்ணுவாங்க. அந்த மெஷின்ஸு, அந்த டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக படிச்சுட்டு வருவாங்க. பட் எங்களோட ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இது பியூர்லி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். அதாவது ஒரு அப்பேரல் செக்டரில் நீங்கள் ஒரு மேனேஜரியல் கேடரில் ஒர்க் பண்ணுறக்கு உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் வேணுமோ அதை டெவலப் பண்ணுற ப்ரோக்ராம் தான் இந்த மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். இதில் வந்து நாங்கள் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அப்பேரல் என்ஜினியரிங் இதெல்லாம் நாங்கள் வந்து கவர் பண்ணுறதுல இது தேவையும் இல்லை. இது பேசிக்கலி மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமுங்கிறனால அது வந்து இதில் ஸ்கோப்பில் வந்து வராது.
1: ஓகே, இப்போ ஆஸ் அ பேரண்ட் வியூவா ஒரு கேர்ள் சைல்டை நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் கொண்டு போகிறோன்னா நார்மலாக ஒரு டைலரிங் கோர்ஸ் படித்தா போதும் அப்படின்னு யோசிப்போம். இது எப்படி ஒரு கேர்ள்ஸுக்கு ஸ்பெஷலாக இந்த கோர்ஸ் வந்து வேல்யூ ஆகுன்றது சொல்லுங்கள்.
0: ஜென்ரலாக ஒரு டெய்லரிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் கிளாஸோ ஒரு 30 டேஸ் கிளாஸோ நீங்கள் ஒரு டெய்லரிங் கிளாஸ் போனீங்கனாவே உங்களால் ஒரு கார்மெண்ட்டை தைக்க முடியும், டிசைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு ஸ்கில்லை வந்து ப்ரொஃபஷ்னலாக டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூஜி ப்ரோக்ராம் 3 இயர்ஸாகவும் ஒரு பிஜி ப்ரோக்ராம் படிக்கிறது மூலமாக தான் இதை மேம்படுத்திக்க முடியும். அதில் இருக்கிற ஒரு டெக்னிக்கல் நுவான்சஸ் எப்போ உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹையர் எஜுகேஷனில் மட்டும்தான் வரும். அதுக்கான டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஒரு 30 நாள் கோர்ஸ் போய் ஒரு டெய்லர் ஆகிறக்கோ இல்லை ஃபேஷன் ஆகிறக்கோ ஒரு ஃபேஷன் டிசைன் ஆகிறக்கோ இந்த 3 இயர்ஸ் ப்ரோக்ராம் கிடையாது. உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைபர்லேருந்து ஒரு ஃபேஷன் வரைக்கும் என்டையர் வேல்யூ செயின் சொல்லுவாங்க, என்டையர் ப்ராசஸை கவர் பண்ணுறது வந்து இந்த ப்ரோக்ராம்.
1: ஓகே, இப்போ ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அவேர் இல்லாதப்போ பேரண்ட்ஸ்க்குமே இந்த ஃபீல்டை பற்றி அவேர் இல்லாமல் தான் இருக்கும். அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த ஃபீல்ட்?
0: கண்டிப்பாக எல்லாருமே வந்து என்ஜினியரிங், சயின்ஸு, அதுக்கப்புறம் ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏஐ இப்படி நம்ம போயிட்டுருக்கிறதுக்கு டெக்ஸ்டைல் வந்து இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்ட் இதில் எல்லாமே நிறைய ட்ரெண்டு மாறும், அவுடேட்டடாக போகும் டெக்னாலஜி. ஆனால் வந்து டெக்ஸ்டைலில் வந்து இதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த டெக்னாலஜி வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணி தான் போகிறோமே தவிர என்றைக்குமே அது வந்து அது டீக்ரேட் ஆகாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து டெக்ஸ்டைல் எஜுகேஷனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட குழந்தைங்கள டெக்ஸ்டைல் எஜுகேஷனில் படிக்க வைக்கிறது மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல கரியரை செட் பண்ணி தர முடியும். ஏன்னா நம்மளோட இந்தியா ஒரு லீடிங் டெக்ஸ்டைல் பிளேயர். ஸோ அதில் வந்து இந்தியாவை இன்னும் குளோபல் லெவலில் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, குளோபல் லெவலில் நம்ம ஒரு ஃபஸ்ட் ரேங்கில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெக்ஸ்டைல் எஜுகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்கான அவேர்னஸ் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ்கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் கண்டிப்பாக அதிகரிக்கும்.

0: கிடைக்கணும்.
1: ஓகே மேம், இப்போ யூஜி முடிச்சுட்டு மேனேஜ்மெண்ட் கோர்ஸா அவங்க போகும்போது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்பெஷலா படிப்பாங்க?
0: இப்போ நீங்க ஒரு ஜெனரல் எம்பிஏன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து மேனேஜரியல் ஸ்பெஷலைசேஷன் மட்டும்தான் படிப்பாங்க. என்னன்னா ஒரு ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு படிப்பாங்க, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, மார்க்கெட்டிங் படிப்பாங்க, அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் படிப்பாங்க. இந்த நாலு விதமான ஒரு மேனேஜரியல் ஸ்பெஷலைசேஷன் மட்டுமே படிக்க முடியும். ஆனால் எங்களோட எம்பிஏ ப்ரோக்ராமில் இன் அடிஷன் டு ஆல் திஸ் ஃபோர் ஸ்பெஷலைசேஷன் நம்ம வந்து ஒரு செக்டாரை பற்றி ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும். ஒரு டெக்ஸ்டைல் செக்டாரில் ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும், ஒரு அப்பாரல் செக்டாரில் ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வைடராக இருக்கும். நம்ம ஒரு நாலு விஷயத்த மட்டுமே படிச்சுட்டு வரக்கும் ஒரு எட்டு விஷயத்த படிக்கிறக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாத கோர்ஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரியாக வச்சுருக்கோம். நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் கம்பைன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து டேட்டா அனலிட்டிக்ஸுங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு ஃபண்டமெண்டல் எல்லா ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் கற்றுக்க வேண்டிய ஃபவுண்டேஷன்ஸ், இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன இருக்கோ அதெல்லாமே எங்களோட சிலபஸில், எங்களோட கரிக்குலம் அண்ட் சிலபஸில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி ஸ்பெஷலைசேஷனாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுக்கும். இது கண்டிப்பாக ஒரு ஜென்ரல் எம்பிஏ விட ஒரு ஸ்பெஷலைஸ்டு எம்பிஏ ப்ரோக்ராம், எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரி டிமாண்டட் ஸ்கில்ஸை வந்து கண்டிப்பாக இந்த எம்பிஏ ப்ரோக்ராம் பில்ட் பண்ணும்.
1: ஓகே மேம், சூப்பர், நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நேர்களே உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 0422 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 2316312 அப்படிங்கிற நம்பருக்கும், 2317046 அப்படிங்கிற நம்பருக்கும் கால் பண்ணலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அநேகன் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: You are listening ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. Stay tuned.
0: ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 5:39 நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம். இன்னைக்கு சித்திரசவானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறை தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி அவங்களோட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். மேம், ஒரு நேயர் நிகழ்ச்சியில இணையறாங்க, என்ன கேட்கறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் கனகம்பாளையம் கந்தசாமி. மேடம்,
0: கந்தசாமி சொல்லுங்க, உங்களுடைய டவுட் கேட்கலாம்.
2: இப்போ மேடம், இப்ப நம்ம பொண்ணுங்களை நம்ம வந்து இப்ப பிஎஸ்சியோ பிகாமோ பிஏவோ படிக்க வச்சிடறோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஜவுளி துறையில வந்து மறுபடியும் அதுக்குள்ள ஜாயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல? அதுக்கு தனியா ஒரு டிகிரி படிக்கணுங்களா?
3: கண்டிப்பா இல்லைங்க. நீங்க வந்து யூஜி, நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு யூஜி வந்து என்ன வேணாலும் படிச்சிருக்கலாங்க. பிஎஸ்சியே நீ பிஎஸ்சியோ இல்லை பிகாமோ, நீங்கள் சொன்ன மாதிரி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் எங்கள் காலேஜில் வந்து எம்பிஏ ப்ரோக்ராம் படிக்க முடியுங்க. அதுக்கு நீங்கள் டெக்ஸ்டைல் முன்னாடியே படிச்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஃபண்டமெண்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி. ஸோ அதனால் எந்த ப்ரோக்ராம் படிச்சிருந்தாலும், யூஜியில் எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இங்கே வந்து பிஜி படிக்க முடியும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நான் சொன்ன மாதிரி 45% மார்க்கு அதுக்கு மேலே இருக்கணும். அது இருந்தால் தாராளமாக ஓபிசி எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 45%, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டை ஜென்ரல் கோட்டாவாக இருந்தால் 50% மார்க் இருந்தால் கண்டிப்பாக இதுக்கான கோர்ஸுக்கு வந்து எலிஜிபிள்.
0: ஓகே, இப்போ இன்னொரு டவுட் வருது மேம். இப்போ யூஜி படிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அதெல்லாம் இருக்கும். இப்போ டைரக்டாக இதோட பேஸ் இல்லாமல் பிஜி வராங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கும் அந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள்?
3: பிஜிக்கும் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரிசர்வ்டு

0: கேட்டகரி ஸ்காலர்ஷிப் வந்து பிஜிக்கும் எலிஜிபிளாக இருக்குது. இன் அடிஷன் டு தட், இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவோம், அதாவது ஸ்காலர்ஷிப் ஃபார் சிங்கிள் கேர்ள் சைல்டு, மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்பு, இதெல்லாமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளிகபிள். இது போக எங்களோட ஜவுளி மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கொடுக்குற ஸ்காலர்ஷிப் வந்து வீவர் ஸ்காலர்ஷிப்பு. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீவராக இருந்தால், நீங்கள் வந்து ஒரு நெசவு தொழிலாளியாக இருந்து உங்களோட குழந்தைங்கள வந்து இந்த படிப்பில் படிக்க வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த வீவர் ஸ்காலர்ஷிப் அப்ளிகபிள். என்டையர் ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீவர் ஸ்காலர்ஷிப்பில் கவர் ஆயிருங்க.
1: ஓகே, ஸோ இது இல்லாமல் இது எந்த கேட்டகரியிலையும் வரல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன?
0: எந்த கேட்டகரியிலே வரல, இப்போ நமக்கு எந்த ஸ்காலர்ஷிப்லேயுமே அவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னா, இப்போ நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க, ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, யூஜியில் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, 80%க்கும் மேலே வாங்கியிருக்காங்க, 80% வாங்கியிருக்காங்க, 80%க்கும் மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஆனுவல் ஃபீஸில் ஒரு 10% வந்து ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறோம். ஒரு 10% உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இது வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப்புன்னு நாங்கள் கொடுக்குறோம். சப்போஸ் இந்த மெரிட் ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கல, நான் எப்படியாவது இதில் வந்து உயர்கல்வி பயிலணும்னு விருப்பப்பட்டால் பேங்க் லோனு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். எங்களோட பேங்க் லோன் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீமுக்கு கீழே எங்கள் காலேஜ் இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுங்கிறனால பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீமில் வந்து நாங்கள் லிஸ்ட் ஆகிருக்கோம். ஸோ நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணி எங்கள் காலேஜில் ஒரு அட்மிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் பேங்க் லோனுக்காக உங்களோட ஏரியா இருக்கிற பேங்க் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்கும். லோன் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட உயர்கல்வியை படிக்க முடியும். உங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப்பும் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா, உங்களால் இந்த ஃபைனான்ஷியல் பேர்டனை வந்து நீங்களாக எடுத்துக்க முடியாது அப்படின்னா, லோன் மூலமாக, பேங்க் லோன் மூலமாகவும் இந்த படிப்பை பயில முடியும்.
1: ஓகே மேம், இப்போ லோன் அப்படிங்கிறது யூஜிக்கும் பிஜிக்குமா இல்லை பிஜிக்கு மட்டும்?
0: ரெண்டுக்குமே இருக்குது, யூஜிக்கும் இருக்குது பிஜிக்கும் இருக்குது.
1: ஓகே சூப்பர். இப்போ இன்டர்ன்ஷிப் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இந்த ரெண்டும் நம்ம காலேஜில் எப்படி இருக்கு மேம்?
0: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து எங்களோட யூஜி ப்ரோக்ராம் பிஜி ப்ரோக்ராம் ரெண்டுலையுமே வந்து ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். யூஜியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து இன்டர்ன்ஷிப் போவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. எப்போயுமே வந்து எல்லா யூஜி ப்ரோக்ராம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்புங்கிறது அந்த 3 வருஷத்தில் ஒரு தடவை தான் இருக்கும். ஆனால் எங்களோட ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே ஒரு வருஷத்தோட முடிவில் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் போவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதில் வந்து இன்டர்ன்ஷிப்பும் இருக்குது, ஃபைனல் இயரில் வந்து ப்ராஜெக்டும் இருக்குது. இது போக இண்டஸ்ட்ரி கனெக்ட் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை நிறைய ஃபீல்டு விசிட் கூட்டிகிட்டு போகிறோம். ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து ஃபீல்டில் கூட்டிகிட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம். இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் நிறையா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இண்டஸ்ட்ரியிலேருந்து எக்ஸ்பர்ட்டை கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறோம். எக்ஸ்பர்ட் டாக் நிறையா இருக்குது, இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் இருக்குது. எம்பிஏல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டருக்கும் இண்டஸ்ட்ரி இம்மர்ஷன் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒரு 1 வீக், ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் ஒரு 1 வீக் வந்து இண்டஸ்ட்ரியில் போய் அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு மறுபடியும் படிக்க வருவாங்க. இது போக 1 மந்த் இன்டர்ன்ஷிப் இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்பயுமே இண்டஸ்ட்ரி கனெக்டோடையே நீங்கள் வந்து உங்களோட உயர்கல்வியை வந்து பயில முடியும். நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து புதுசாக இருக்காது. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கரியரை வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும்.
1: ஓகே, இப்போ இன்னொரு க்வெஸ்சன் வருது மேம். நான் வந்து தமிழ் வழி கல்வி படிச்சிருக்கேன், நான் வந்து படித்தது ஃபுல்லாகவே தமிழ் லாங்குவேஜில். இப்போ நான் புதுசாக இங்கே வரும்போது ஃபுல்லாக நான் இங்கிலீஷாக இல்லை இங்கே தமிழ்லையும் படிக்கலாமா, அந்த ஆப்ஷன் இருக்கா, இல்லை அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
0: இது வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் காலேஜ் தான். இப்போ வந்து நம்ம ஒரு குளோபல் லெவலில் நம்மளோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேரியரோட வர்றாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறோம். ரெமடியல் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம்.
1: ஓகே, இப்போ அட் ப்ரெசென்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு முடிச்சு வெளியில போற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எதிர்பார்க்கறாங்க?
0: இண்டஸ்ட்ரி வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் நாலேஜ் இருக்கணும்னு கண்டிப்பா எதிர்பார்க்கறாங்க. ஒரு இப்போ வந்து டெக்ஸ்டைலில் நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஃபைபர், ஃபேப்ரிக்கு, கார்மெண்ட் ப்ரொடக்ஷன், நம்ம என்ன படிக்கிறோமோ என்ன ஸ்பெஷலைஸ்டாக இருக்கோமோ அதில் வந்து தரவும் நாலேஜ்

0: இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது போக இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி ரெக்குயர்மெண்ட் என்னென்னா இன்னோவேஷன் ட்ரிவன் ஸ்கில்ஸை வந்து எதிர்பார்க்குறாங்க. புதுமையாக வந்து வேலை செய்கிறவங்க வந்து புதுமையை யோசிக்கணும், ரிசர்ச்சு அந்த மாதிரி புதுமையாக ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணணும், இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குறாங்க.
1: ஓகே, இப்போ நான் இந்த கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்டைல் ஆண்டர்பிரனரா நான் டெவலப் ஆகிறதுக்கு அது எப்படி ஹெல்ப் பண்ணுது?
0: கண்டிப்பாக ஒரு கொண்டு வர முடியும். இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே இதை முடிச்சுட்டு போனவங்க அவங்களோட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை செட் பண்ணுற வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸாக இருக்குங்க, ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும்.
1: ஓகே மேம், இப்போ ஃபேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று சொன்னீங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
0: ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டையர்லி ஃபேஷன் ஆஸ்பெக்ட் மட்டுமே கவர் பண்ணுறாங்க. ஒரு ஃபேஷன் டிசைனிங், அந்த ஃபேஷனில் இருக்கிற ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இது மட்டுமே இருக்கும். பட் ஆனால் நான் எங்களோட காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைபர், ஒரு ஃபைபர்லேருந்து எண்டு ப்ராடக்ட் வரைக்கும் டில் ஃபேஷன் இது வரைக்குமே என்டையர் வேல்யூ செயின் சொல்லுவோம், அந்த துறையில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராசஸும் கவர் பண்ணுறோம். ஸோ ஃபேஷனை மட்டுமே படிச்சுட்டு போகாமல் அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட நாலேஜ் வந்து அதுலேயும் வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: சூப்பர் மேம், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் அடுத்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: ஆகாஷ்வாணி 103 FM லட்சத்திர செவான் நிகழ்ச்சியில இன்னைக்கு கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மேலாண்மை துறை தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி அவங்களோட தான் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். மேம், நிகழ்ச்சியினுடைய நிறைவு நோக்கி போயிட்டு இருக்க இந்த சமயத்துல சின்ன சின்ன க்வெஸ்சன் டக்கு டக்குன்னு கேட்டுறேன். ஸோ டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது பத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அவேர்னஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த அவேர்னஸ் சொல்லுங்க.
2: டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில ஒரு மேனேஜரியல் கேடர்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும், அதை பற்றின என்னென்ன கான்செப்ட்ஸ் பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது இந்த அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரைட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல வேலையில் ஒரு டீசென்ட்டான ஒரு சேலரியில் நம்மளோட கரியரை ஸ்டார்ட் பண்ண முடியும் இதை படித்தா.
1: ஓகே மேம், இப்போ நிறைய இடத்துல இருந்து கேட்டுட்ருப்பாங்க நம்ம காலேஜ் இந்த டெக்ஸ்ட்

0: ரீதியான காலேஜ் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இருக்கா, இல்ல வெளியில வேற எங்கேயாவது இருக்குங்களா?
1: இந்த இந்தியாலேயே டெக்ஸ்டைல் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது டெக்ஸ்டைலில் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் கொடுக்குற காலேஜ் எங்களோட காலேஜ் மட்டும்தான். அதுவும் எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து வேறு எங்கேயுமே இல்லை, இந்தியாலேயே எங்கேயுமே இல்லை. மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் டெக்ஸ்டைலில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் கொடுக்குற ஒரு ஒன்லி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான்.
0: ஓகே, சென்ட்ரல் போர்டோட
1: சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அவங்களோட சர்டிஃபிகேட்டோட இருக்கிற ஒரே இன்ஸ்டிடியூஷன் வந்து இது மட்டும்தான்.
0: ஓகே மேம், நிகழ்ச்சியை ஃபுல்லாக கேட்டு ஒரு வழியாக நான் உங்கள் காலேஜில் வந்து சேரணும்னு டிசைட் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் காலேஜ் எங்கே, காலேஜில் வந்து சேர்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அதை சொல்லுங்கள்.
1: எங்களுடைய கல்லூரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பீலமேடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மெயின் ஹார்ட் ஆஃப் த சிட்டி. உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும்னு பார்த்தா ஃபன் மாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். எங்கள் காலேஜில் வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் காலேஜில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு எங்களுடைய காலேஜில் சேர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வந்து கல்லூரியில் ஜாயின் பண்ணிக்க முடியும்.
0: ஓகே, என்ட்ரன்ஸில் அப்போ எவ்வளோ மார்க் இருக்கணும் மேம் எலிஜிபிள், அது ஏதாவது இருக்கா?
1: என்ட்ரன்ஸில் எலிஜிபிலிட்டி வச்சுருக்கோம். என்ட்ரன்ஸில் 50% வந்து எலிஜிபிள் மார்க்காக இருக்கணும். அது வந்து மோஸ்ட்லி எல்லோரும் ப்ளஸ் டூ படிச்சுட்டு வர்ற ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட சப்ஜெக்ட்லேருந்து தான் அந்த க்வெஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் அவங்களால ஈஸியாக ஒரு 50% ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி யூஜி படிச்சுட்டு வர்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஜென்ரலாக இருக்கிற ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் அது. ஸோ யூஜி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் அதை வந்து ஒரு 50% மார்க் எடுக்க முடியும்.
0: ஓகே, அப்போது 12th பேஸ் வச்சு தான் அந்த என்ட்ரன்ஸ்.
1: ஆமாம், இருக்கும்.
0: ஓகே மேம், இப்போது காலேஜ்க்கு வராங்க, என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கு அடுத்த ப்ரொசீஜரை என்ன சொல்லுவீங்க?
1: என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அட்மிஷன், டைரெக்டாக அட்மிஷன் கொடுத்துட்றோங்க.
0: ஓகே, அப்போ
1: அட்மிஷன் கொடுத்துட்றோம். அவங்க வந்து அவங்களோட கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலை எண்டு ஆகஸ்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் அட்மிஷன் வந்து இப்போலேருந்தே போயிட்டுருக்கு. நாங்கள் லாஸ்ட்டு டிசம்பர்லேருந்தே அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அட்மிஷன் போயிட்டுருக்குங்க.
0: ஓகே, இப்போ ஒருவேளை காலேஜில் இது ரீதியாக ஏதாவது ஒரு சந்தேகங்கள் கேட்கணும், அஃபீஷியல் நம்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னா மேம் அந்த நம்பர்ஸ் ஏதாவது?
1: எங்களுடைய அட்மிஷனுக்கான தொலைபேசி எண் 9843814145. மறுபடியும் நான் சொல்கிறேன், 9843814145 அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். இல்லைனா இன்னொரு நம்பர் 7010522482, 7010522482 இந்த நம்பரையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அட்மிஷன் சந்தேகமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாங்க.
0: சூப்பர் மேம், ஸோ இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஜவுளி மற்றும் மேலாண்மை இது சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு எங்களுடைய நிலையத்தின் சார்பில் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
1: எங்களுடைய கல்லூரியின் சார்பாக எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பளித்த ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம்க்கு எங்களுடைய கல்லூரியின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி. ஸோ நேயர்களே, சித்திர செவனம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியினுடைய மேலாண்மை துறை தலைவர் முனைவர் எம் வெங்கடலட்சுமி அவங்களோட நேரலை கேட்டோம். நம்ம இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னடா பண்ணுறது நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சே அப்படின்னு வருத்தமே பட வேண்டாம். நாளைக்கும் சித்திர செவனம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியிலிருந்து உங்களோட பேசுறதுக்காக ஒருத்தர் வராரு. யார் அது அப்படிங்கிறது சஸ்பென்ஸ் தான். ஸோ அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் அவங்க கிட்ட நாளைக்கு இதே வேளையில் உங்களுடைய சந்தேகங்களை நம்ம எஃப்எம்க்கு கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட பயணித்தது உங்கள் நான் ஆர்ஜே பியூலா சாம்சன்.

தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க அவங்க கிட்ட நாளைக்கு இதே வேளையில உங்களுடைய சந்தேகங்களை நம்ம எஃப்எம்க்கு கால் பண்ணி தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட பயணித்தது உங்கள் நான் ஆர்ஜே பியூலா சாம்சன்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 கோவையில் நேர்கள் இனி கேட்ரிஸ்க் இருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மலை பொழுதில் திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பகாசுரன் திரைப்படத்திலிருந்து சாம் சிஎஸ் இசையில் சாம் சிஎஸ் பாடியது.

தடுத்தே தாளமிட்டேன் ஓடி வரல்லே, ஆடி பார்த்து புட்டேன் பிள்ள முகம் தேடி வரல்லே, பேச்சுப்படி பொங்கல் உண்ண இங்கு வரல்லே, நான் முச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவேன். ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சு

சித்திரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி, புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி, பத்ரகாளி ருத்ரகாளி பாரடி அம்மா, இந்த பாவி மகன் வீட்டிலே போய் ஓரடி அம்மா, காத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்சம்மா.

சிவஹரஹர மறைதொழும் இறையவன் அடியவர் தினியவன் சிவனே, அழைத்ததும் உடம்பு வந்து அடைக்கலம் கொடுக்கின்றாரனே. எனக்கு ஒரு கதி இல்லை, உனையன்றி விதி இல்லை இறைவா, தரிசனம் பிறக்கட்டும் தரிசனம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பொன்மலை பொழுதில் திரையில் பக்தி இசை. நேரம் 6:28 நிமிடம். நேர்களே, இன்று மற்றும் நாளை வர இருக்கின்ற முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். 7:25 ஏறுமுறும் பகுதியில் கால்நடை வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்தூர் தொட்டியப்பாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி இடம்பெறும். 10:00 மெலடி மெட்டுகள் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டம் நேர்கள் மட்டும் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நாளை காலை 6:02 சான்ற சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஆ. சர்மிளா பானு அவர்கள். 7:30 காந்தி அஞ்சலி. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 12:00 வசந்த இல்லம் வல்லுநரின் வார்த்தை பகுதியில் பட்டய கணக்காளர் மீனா சாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி இடம்பெறும். 2:30 ஊர்ப்புறத்திலே பகுதியில் திருப்பூர்

0: மாவட்டம் அமராவதி நகர் மலைவாழ் பகுதியான கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பழங்குடியின கிராமங்களில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்க நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல்திட்டம் துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். நாளை மாலை 5:02 சித்திரசவானம் வெள்ளிமணல் பகுதியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் வி மாதங்கி அவர்களுடன் நேரலை இடம்பெறும். 7:25 ஏறுமுறும் பகுதியில் உழைப்பை உயர்வு கால்நடை வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன்
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடு இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,00,000 மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும் 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230,00,000 ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இன்று 12 காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் தமிழ்நாடு பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் ஊழல் தடுப்பு தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காத்திருப்பு பட்டியலில் இருந்த திரு செந்தில் வேலன் காவல்துறை பயிற்சிக் கல்லூரியின் கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டுள்ள உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துமாறு ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கரிடம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் தங்கள் கட்சியின் கொறடா OS மணியனின் உத்தரவிற்கு எதிராக அஇஅதிமுகவின் 25 உறுப்பினர்கள் பேரவையில் தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக குற்றம் சாட்டினார். இந்த 25 உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் தாங்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை திரு எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவரை சந்தித்து உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியபோது பேசிய பேரவைத் தலைவர், தமக்குள்ள அதிகாரத்தின்படி அதிகப்படியான உறுப்பினர்கள் கொண்ட திரு வேலுமணி தலைமையிலான பிரிவினருக்கு வாக்குகள் செலுத்துவதற்கான வாய்ப்பை தாம் வழங்கியதாக கூறினார். அஇஅதிமுக பொதுச்

0: செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக நேற்று வாக்களித்தனர். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை சேலம் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் திரு சரவணன் இன்று ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார்.
0: தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதிகளில் நிலைகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் வட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள்
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாத்திட எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி சினேகா ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் மீறு சமுத்திரம் கண்மாயை நவீனப்படுத்தும் பணிகளை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட வருவாய் கிராமங்களில் நாளை முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள PM கிசான் திட்ட சிறப்பு முகாமை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கிராமப்புறங்களின் உட்கட்டமைப்பு வசதி குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் சிக்கல் அருகே தண்ணீர் தொட்டியில் மூழ்கியதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட் கணக்கில் தைவானின் யுவான்ஷி லியாவோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் ஸ்வீர், அஷ்மிதா சாலிஹா ஆகியோர்

0: வரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. வென்று திரும்பிய மாணவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவே கவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:40 நேர்கள் இனி கேட்டரசுக்கு இருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மலை பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் பஞ்சாரணாச்சலம்.

நேரம் 6:45 நேர்களே, கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுலா மாவட்டத்தில் பதிவாகியுள்ள வானிலை நிலவரம் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 24°C, ஈரோட்டில் அதிகபட்சமாக 37°C, குறைந்தபட்சமாக 26°C, சேலத்தில் அதிகபட்சமாக 36°C, குறைந்தபட்சமாக 26°C, திருப்பூரில் அதிகபட்சமாக 37°C, குறைந்தபட்சமாக 25°C பதிவாகியுள்ளது. நீலகிரியில் அதிகபட்சமாக 25°C, குறைந்தபட்சமாக 17°C, பாலக்காட்டில் அதிகபட்சமாக 35°C, குறைந்தபட்சமாக 26°C பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொன்மலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலூட்டி வளர்த்த கிளி திரைப்படத்திலிருந்து இளையராஜா சீலஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நேர்களே, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தற்போது இருக்கக்கூடிய டிராஃபிக் அப்டேட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் முக்கிய சந்திப்புகளான காந்திபுரம் 100 ஃபீட் ரோடு, சிங்கானூர் பேருந்து நிலையம் அருகெல்லாம் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கோல்டு மின்ஸ் நீலாம்பூர் போன்ற பகுதியில் வாகன நிலைசல் அதிகமாக உள்ளது. கணபதி மேம்பாலம், ஒப்பனக்கரை விதி, டவுன் கால், பூமார்க், மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்து பாலம் மேலே நடைபெறதுனால அங்கேயும் சாய்பாபா காலனி முதல் கவுண்டாமலை வரைக்குமே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பகுதியில் ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸோட ஸ்பீட் லிமிட்டோட ட்ராவல் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு, நிகழ்ச்சி எடுத்ததாக நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா, எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசிலா பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நேர்களை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை காலை மணி 10:02 ஒலிபரப்பாக கேட்கலாம்.

0: நேரம் ஆகாஷ்வாணி தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
1: தேனி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற தனியார் பள்ளி வாகனங்களின் கூட்டாய்வில் வாகனங்களில் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, அவசரகால வழி, வேகக்கட்டுப்பாட்டு கருவி மற்றும் கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவைகளின் செயல்பாடுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மேலும் வாகனங்களின் படிக்கட்டுகள், தரைப்பலகை, இன்ஜின் மற்றும் பிரேக் உள்ளிட்டவைகளின் தரம் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டன. பின்னர் வாகன ஓட்டுநர்களுக்கு விபத்தில்லா மற்றும் பாதுகாப்பான பயணம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. வணிக எரிவாயு விலை உயர்வு, ரயில்வே பணியிடங்களை குறைக்கும் நடவடிக்கை உள்ளிட்டவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசை கண்டித்து தேனியில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவி நீர்வரத்து முற்றிலும் குறைந்து வறண்டு காணப்படுவதால் கோடை விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். தேனி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற தொழில் பழகுனர் பயிற்சிக்கான சேர்க்கை முகாமில் 50-க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு பணியிடங்களுக்கு 100-க்கும் மேற்பட்ட வேலை நாடுனர்களை தேர்வு செய்தனர். சித்திரை திருவிழாவை ஒட்டி சின்னமனூர், சிவகாமி அம்மன் திருக்கோயில் மற்றும் ஆண்டிப்பட்டி, ஜம்பளிபுத்தூர், கதலி நரசிங்க பெருமாள் கோயில் ஆகியவற்றின் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் அமைப்பில் காலியாக உள்ள 5 பணியிடங்களுக்கு வரும் 22 தேதிக்குள் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருகே லட்சுமிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கோடைகால பயிற்சி முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் ஓவிய பயிற்சி, சிலம்பம், சதுரங்கம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், காளான் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் மற்றும் நாற்றாங்கால் வளர்ப்பு முறை ஆகியவைகள் குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 2027 ஆண்டு பத்ம விருதுக்கு தகுதியானவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பத்ம விருதுகள் தொடர்பான விவரங்கள் மற்றும் தகுதிகளை https://awards.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து வரும் ஜூலை மாதம் 31 தேதிக்குள் இணையதளம் வழியாகவே விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக 2 பின்பு நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து 120 மனுக்கள் பெறப்பட்டது. பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவிட்டுள்ளார். தேக்கம்பட்டி பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026 மற்றும் 27 கல்வியாண்டில் டிஜிட்டல் உற்பத்தி தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ் மற்றும் தானியக்கம், பொருட்களின் இணையம் என புதிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளதாகவும் இதனை மாணவ மாணவியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய மண்டல இயக்குநர் திரு கிரிதர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் நாளை முல்லைப்பெரியாறு அணையில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். அணையின் பராமரிப்பு பணிகள் மற்றும் பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வில் கலந்தாலோசிக்கப்பட உள்ளது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையம் ஆகியவற்றில் வழங்கப்படும் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை போட்டித் தேர்வர்கள் மற்றும் வேலை நாடுனர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார். கோடை வெயில் மற்றும் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து காணப்படுகிறது. 152 உயரம் கொண்ட முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 111 உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 26 குறைந்துள்ளது. கும்பக்கரை அருவி, மேகமலை அருவி போன்ற சுற்றுலா தலங்களிலும் நீர்வரத்து இல்லாததால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீடிக்கிறது. பிரசித்தி பெற்ற வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் சித்திரை பெருந்திருவிழா தொடங்கியதை முன்னிட்டு தீச்சட்டி, ஆயிரங்கன் பானை, பால்குடம் மற்றும் காவடி எடுத்தல், அழகு குத்துதல் என தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். வரும் 19 தேதி வரை ஒரு வார காலம் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை நடைபெற உள்ளது. இதனால் நாளை தேனி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
0: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ்ரோவ், ஈரான் அமைச்சர் திரு அப்பாஸ் அரகச்சி, தென்னாப்பிரிக்க அமைச்சர் திரு ரொனால்ட் லமோலா, பிரேசில் அமைச்சர் மௌரா வியரா ஆகியோர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினர். பிரிக்ஸ் மாநாட்டை ஒட்டி உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இக்கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலகளாவிய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு அமைதியும் பாதுகாப்பும் அவசியம் என கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற மோதல்கள் பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அரசியல் ரீதியான அணுகுமுறையையும் நமக்கு உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாட்டிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழில்நுட்ப மேம்பாடு அதன் பரிமாணத்தை மாற்றியமைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறந்த அரசு நிர்வாகம் மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியை உறுதி செய்வதன் மூலம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார். உலகில் தற்போது நிலவி வரும் மோதல்கள், பொருளாதார பிரச்சினைகள், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப சவால்கள், பருவநிலை மாற்றங்கள் உள்ளிட்டவை உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக அமைந்துள்ளதாகவும் இதனை சமநிலைப்படுத்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நடப்பு ஆண்டில் 14 கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தியுள்ளதை குறிப்பிட்டார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான தீவிரவாத தடுப்புக்கான 2வது ஆலோசனைக் கூட்டம் இன்று மணிலாவில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் டாக்டர் வினோத் வகடேவும் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை உதவிச் செயலர் மார்ஷல் லூயிஸ் அல்ஃபரேஸும் கலந்து கொண்டனர். தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல அளவிலும் உலக அளவிலும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக பிலிப்பைன்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் 3வது கட்டம் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம்

0: அறிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், சிக்கிம், திரிபுரா, தெலங்கானா, உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும், தில்லி மற்றும் புறநகர் பகுதிகள், சண்டிகர், தாத்ரா நாகர் அவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வர்த்தக கப்பல்கள் மற்றும் பயணியர் கப்பல்களை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடைபெறுவதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்த கப்பலில் இருந்த அனைத்து மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளதாகவும், அவர்களை மீட்ட ஓமன் நாட்டு அதிகாரிகளுக்கு இந்தியா நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் இன்று விழுப்புரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிதாக விண்ணப்பிப்போருக்கு ஆதார் அட்டைகள் விரைந்து கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விழுப்புரத்தில் 6வது இடமாக இன்று ஆதார் சேவை மையம் விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இதனை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: சிக்கிம் மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் 50% பேர் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் உத்தரவிட்டுள்ளார். தலைநகர் கேங்டாக்கில் உயரதிகாரிகளுடன் நடத்திய கூட்டத்திற்கு பின் இந்த சிக்கன நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள ஓராண்டுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் முழு விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றை இலக்க மற்றும் இரட்டை இலக்க வாகனங்களை தினசரி மாற்றி அனுமதிக்கும் நடைமுறையை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசு வாகனங்களை பயன்படுத்தி ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு வெளி மாநிலங்களுக்கு கூறியிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கல 71 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம் 2 வெள்ளி 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட்கணக்கில் தைவானின் யுவாங் சி லியோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் சுவீர், அஷ்மிதா சாலியா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் பெற்றது.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,659 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 9,280 ரூபாய்க்கும். ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 14,599 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,006 ரூபாய்க்கும். தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,389 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 9,787 ரூபாய்க்கும். ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 14,522 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 12,219 ரூபாய்க்கும். தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 13,420 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,259 ரூபாய்க்கும். கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்ச விலையாக 13,702 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 13,399 ரூபாய்க்கும். மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்ச விலையாக 12,969 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 12,002 ரூபாய்க்கும் விலை தேர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனையை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இனி திருப்பூர் விற்பனை குழு முதுநிலை செயலாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மின்னணு தேசிய வேளாண் சந்தை, அதாவது இ-நாம், இன்று 14/5/2026 அன்று நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் தேங்காய் கொப்பரை முதல் தரம் கிலோ ஒன்றுக்கு ₹143 முதல் ₹133 வரையும், இரண்டாம் தரம் கிலோ ஒன்றுக்கு ₹132 முதல் ₹92.50 வரையும் ஈனாம் இணையதளத்தில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு ஏலம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு விற்பனை கூட கண்காணிப்பாளர் அலைபேசி எண் 9443162834 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அலைபேசி எண் மீண்டும் 9443162834. இனி எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று தொடங்கி 17/5/2026 வரை 4 நாட்களுக்கு மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 35°C முதல் 36°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C முதல் 26°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 45% முதல் 55% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 2-4 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை. இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். கோடை காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். கால்

0: கால்நடைகளுக்கு தொடர்ந்து கோமாரி நோய் தடுப்பூசி பக்கத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் போட்டுக்கொள்ளவும். மேலும் ஆடுகளுக்கு அம்மை நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இல் இணை தொடர்வது ஏறும் ஊரும்.

0: வணக்கம் விவசாய பெருமக்களே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் உழைப்பே உயர்வு, கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது.
1: நான் 7 வயசில் பள்ளிக்கூடம் போனேன். 1வது படித்தேன், 2வது படித்தேன், நல்லா படிச்சிருவேன். அண்ட் நீட்டாக போவோம் பள்ளிக்கூடம்ல, எல்லாம் நல்லா இருக்குது. 2வது படித்தேன், 3வது படித்தேன். 7 வயசில் பள்ளிக்கூடம் போய் 9, 11வது வயசில் 4வது படித்தேன். 4வது படித்த போது என்ன பண்ணால், மணியார் வந்து, மகனை நான் படிக்க வச்சுக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம்னான்னு கண்ணங்க சொல்லுங்க அப்பா கிட்ட. எங்கள் அப்பா சரி நான் கையெழுத்து போட வரோம்னு முத்தூர் வரைக்கும் வந்தாங்க. இந்த கரப்போ கரப்பாள் அது வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, 120 ஏக்கர் பண்ணி கிளம்பி தொலைச்சிப்பிட்டேன். நான் கோமட்டு சம்பாரிச்சிருக்கிற இதையும் தொலைச்சி போயிடுவேன், காத்தாலும் அந்த கோமட்டத்தையும் கந்தாயத்தை கூட்டுட்டு நீ படிக்க போயிருந்தாங்க. சரி இன்னும் நம்ம பண்ணச்சாக்காதுன்னு அன்றைக்கே கொண்டாந்து பைய விசிட்டு கோமணம் கட்டினு வந்தேன். நம்ம விவசாயத்தை பார்ப்போம். 4வது படிக்கிறவர் குட்டி மேய்க்கு முடிந்து ஒரு வியாபாரி, மாட்டை அவர் மணிக்கிறார், நல்லா பைக்கில் வருவார், அப்புறம் நல்லா வியாபாரி. கயிறு வந்து என்ன பண்ணா, அவ்வளோ இதுலேயுமே அவர் மாடு தான் ஓடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்ன பண்ணார், வருவார் பைக்கில் வந்து எனக்கு திங்கக்கிழமனி கூட்டிகிட்டு போவார் காங்கியம் போஸ்டத்துக்கு. அப்போ காங்கியம் சேர்ந்தால் மத்தியானம் 1 மணிக்கு தான் கூடுமுங்க, சேர்ந்தால் 1 மணிக்கு தான் கூட்டிகிட்டு போவார் காங்கியத்தை கூட்டிகிட்டு போவார். அங்கேருந்து மாடு கூட்டு கூட குட்டி மேய்க்கும் போல கொடுமலிருந்து அந்த இங்கேருந்து தானே 40 கிலோ, 40 கிலோ போல 1.5 ரூபா ஒரு மாடு, 1.5 ரூபாய்க்கு மாடு ஓட்டினா அவருக்கிட்ட. 5வது படிக்கு வரைக்கும் மாடு ஓட்டினேன். மாடு ஓட்டிக்கிட்டு 4வது படித்து அவருக்கு மாடு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். 5வது படிக்கிற காலத்தில் என்ன பண்ணால், அப்பா உனக்கு இவ்வளோ நாளும் நீ கூட வந்துக்கிட்டு இருந்தேன், உனக்கு 2 மாடு வாங்குற, நீ வந்து கூட விற்றுக்கு, அதுக்கு இந்த ஆபத்தை நீ வசிக்கினார். இங்கேருந்து அங்கே கும்பகோணத்து வரைக்கும் தஞ்சாவூர் வரைக்கும் மாடு ஓட்டுவோம். அந்த மாடு ஓட்டி மாட்டை ஆவாரத்துக்கு வந்திருந்தேன். அந்த மாட்டை யாரும் ஆண்ட முடத்தில் ஏதாவது அவர் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொன்னாருன்னா, மாட்டை வாங்க வருஷம் 4 நாளுக்கு வாங்கி 8 நாளைக்கு விற்றுப்படும், மாட்டை வாங்கி தரவாடிக்கு போக வேண்டாம், காடு வருஷம் 1 ஏக்கரை காட்டை பிடி பொடிக்கலுக்கு எவங்கடையும் போய் ஓரியாடு போகாங்க, நீ புழைச்சிக்குவேன். அந்த வாக்கு மட்டும் நான் சொல்கிறேன், நீ எப்போ மறக்காயும் பாரு. காத்தால் மாட்டை கொண்டு விட்டா குடிமேக்கு முடி கூடி மாட்டை விட்டா அந்த அக்கா களி கிளறி வரமாலை மட்டும் தான் அன்றைக்கலாம், வரமாலையில் சாப்பாடு போட்டு களி சாப்பிட்டு என்னை குறைந்து குடும்படி பசு வச்சு விட்டான்னு வந்துட்டு பள்ளிக்கூடம் போயிடுவேன். செவ்வாய்க்கம் பள்ளிக்கூடம் பழகி போயிடுவேன், உள்ளூர்க்குள்ளே தான் பள்ளிக்கூடம் போயிடுவேன். படிச்சுக்கிட்டு மாடை ஓட்டினேன். 2வது மாட்டை ஆகிறதுக்கு ஆரம்பித்தேன். 5வது முடிச்சுட்டு 6வது பார்த்தேன் கயிறு ஒன்று மாட்டிக்கிட்டார். சரி ஆண்டவன் விட்டு போது இதே போதும் மட்டும் மாட்டை ஆகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு அப்போ பிடிச்சி ஆண்டவன் முடித்தாலும் மாட்டை ஆவரம் பண்ணி இது வரைக்கும் நல்ல வேறு எங்கே போனாலும் ஒரு கெட்ட பேர் இல்லை. எங்கே வேணாலும் மாட்டை வாங்குவேன், அன்றைக்கெல்லாம் வாரம் 100 மாடு வாங்குவோம். எங்கே வேணாலும் வண்டியில் போய் வாங்குவோம். காலையில் 5 மணிக்கு போனால் சாயந்தரம் 7 மணிக்கு தான் வருவேன். அது வரைக்கும் நினச்சிக்க மாட்டேன். அப்போ அம்மாலாம் எல்லாம் பார்த்துக்குவாங்க. அம்மா தங்கச்சி இருந்தால் கெட்டிக்காரி, தம்பிக்காரன் கூட நல்லா பார்க்க மாட்டேன், தங்கச்சி கெட்டிக்காரி எல்லாம் பண்ணியமெல்லாம் நல்லா பார்த்துக்குவான். அப்புறம் கல்யாணம் பண்ணிருந்தோம், தான் வந்து பண்ணையத்தை பார்த்துக்க வேண்டியதாக. நான் வந்து விவசாயத்தை பற்றி இது வரைக்கும் விவசாயம் என்ன பண்ணுறது, நெல் தான் நட்டு பண்ணியது, 400 மூட்டை நெல் ஆச்சு. இது வரைக்கும் காடு கல்யாணம் போல் தானே பார்த்துக்க வேண்டியது. 400 மூட்டை மாட்டாவரம் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் நல்ல முறையை பண்ணிக்கிட்டே, எங்கே போனாலும் மாட்டாவரமும் ஒரு மரியாதை இருக்குது. சிதம்பரம்னு சொன்னீங்கன்னா எங்கே இடம்னு சொல்லுவாங்க. அந்த ஆடம்பரத்தில் இருக்கிறேன்.
0: கிட்டத்தட்ட 10 வயசுலேருந்து நீங்கள் மாட்டு வியாபாரத்துக்கு வந்துட்டீங்க ஐயா.
1: 11 வயசில் மாட்டை கவத்தை கையில் பிடிச்சி பார்த்தேன். 11 வருஷம் காங்கேயத்தில் மாடு பிடிச்சோம்னா கிழக்க வந்தோம்னா மாடு எந்த மாடு எப்படி போடணும்னு ஓடணும். 5 மாடு ரோட்டில் பிடிச்சி ஓட்டணும்னா மாடு ரோட்லேயே வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கெல்லாம் ஓட்ட முடியாது, ரோட்லேயே மாடு வரும், குண்டி குண்டி தள்ளி விட்றாங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துடும். மாடு ரோட்டில் தான் வருது, 5 மாடும் போனச்சு, குண்டிக்கு மேலே குண்டி தள்ளி கூடி ரோட்டில் வந்துடும். இன்றைக்கெல்லாம் 1 மாடு ரோட்டில் போகாது. அன்றைக்கு மாடு இங்கிறது கணவர்ந்தையிலேருந்து தை மாதம் கழுகு மலை கொண்டு போவேன். கழுகு மலை தை மாதத்துக்கு மாசி மாதம் திருச்செந்தூர், மாசி மாதம் பழையபடி பங்கினி மாதம் அதே கழுகு மலை, சித்திரை மாதம் நம்ம கண்ணவரம், கண்ணவரம் முடிஞ்சோடனா மதுரை, மதர் தேர், மதர் தேர் முடிஞ்சோடனா பழையபடி முத்தியாவரம், எட்டையாவரம், எட்டையாவரம் முடிச்சோடனா ஆடி மாதம் சங்கரன் கோயில் தான் கடைசி. ஆடி 18 நோம்பி சங்கரன் கோயில் வரைக்கும் 6 மாதத்துக்கு தை மாதம் தான், 6 மாதத்துக்கு எப்படினாலும் மாதம் ஒரு 50-60 மாடு குறையாக தென்னாடு போயிட்டு இருக்கு. இங்கிருந்து தேனி கம்பம் எல்லா வரைக்கும் அங்கேருந்து வந்து மாடு வாங்கிக்கிறது, இங்கே வந்து 8 மாடுகள் வாங்கிக்குவாங்க. இங்கேருந்து நிறையிலே தான் ஓட்டுவோம்.

0: அதான் அன்றைக்கி ஒரு காலம்னா இன்றைக்கெல்லாம் ஒரு மாதிரி நடையில் போகாது. இன்றைக்கி சொன்னது ஆறு என்ன பண்ண போகிறோம் அண்ட் ஒரு மரியாதை நம்ம மாட்டு ரோடு போனாலும் இன்னும் எந்த சுங்கக்கேட்டுக்காரில் போனால் சுங்கக்கேட்டு போனால் நம்ம மாட்டுன்னு போனால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. கன்னவரத்துலையும் பிடித்து எல்லா தேர்லையுமே இந்த ஆறு ஏழு வருஷமாக போக முடியல. இங்கேயே வந்து வாங்கிக்குவாங்க, வாங்குற மாட்டு இங்கேயே வந்து வாங்கிக்குவாங்க. அப்படி மாட்டில் தப்பு இருந்தால் எந்த தவறு இருந்தால் கொண்டு விட்டு சொல்லிடுவேன். பாலுக்கு இன்றைக்கிலே மற்ற ஏதாவது படித்த இடிக்கு வந்து கொண்டு விட்டு போயிருங்க, வேறு மாட்டு வாங்க. அது என்ன அந்த பழக்கம் இருக்குது.
1: நாட்டு மாடு வளர்க்குறது, நாட்டு மாடு வாங்கிறது விற்கிறது எவ்வளோ வருஷம் அனுபவம் ஆச்சுங்க? இப்போ
0: இன்றைக்கி வயசு 75 முடிஞ்சு 76 நடக்குது. 11 வயசில் மாட்டு கவத்தை கையில் பிடிச்சோம். 11 வயசுல இந்த வரைக்கும் அந்த மாடினுடைய அனுபவம், ஒரு மாடு எப்படி வரலாம் என்ன பண்ணணும் அனுபவம் தெரியும். ஒரு மாடு என்ன வளர்ச்சினா வரும், அந்த மாடு என்ன செய்ய எப்படி வளர்த்தலாம் என்னங்கிற அனுபவம் இருக்குது. ஏன்னா யாருக்கும் சொல்லி கொடுக்கலாம் இப்படி பண்ணலாம் பண்ண சொல்லி. 11 வயசுலேருந்து இன்றைக்கி 76 வயசு ஆகுது. இங்கேருந்து கும்பகோணம் வரைக்கும் என் பேர் சொன்னால் தெரியும். சேர்க்க தேனி கன்னியாகுமரி வரைக்கும் தெரியும் மாடு எப்படி கொடுக்குறது. கோயம்புத்தூர் பாலக்காட்டு வரைக்கும் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி கோயிலுக்கு எல்லா பக்கம் கொடுக்குறேன், எல்லோரும் நம்பி கொடுக்குறேன். ராஜவேல்வர் கொடுத்த ஒரே பொம்பளை மட்டும்தான் என்ன ஏமாது ஏமாது மகமண்ணு வேலை இதே இடத்துல தான் ஏற்றி விட்டேன். ராத்திரி 11 மணிக்கு 2 வண்டியில் 5 மாடு 5 மாடு அந்த இளங்கனியும் கோயிலுக்குன்னு வாங்கிட்டு போயிட்டு.
1: எப்படிங்க ஐயா காசு வாங்காமையே நீங்கள் ஏற்றி விட்டீங்களா?
0: இது வரைக்கும் கோயிலுக்குன்னு எல்லா கோயிலுக்கும் கொடுத்துக்கிட்டேன். கோயிலுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா கோயிலும் கொடுக்குறேன். இப்போ தஞ்சாவூர் கொடுக்குறேன், பட்டீஸ்வரன் கோயிலில் கொடுத்தேன், எல்லா கோயிலும் கொடுத்துக்கிட்டுருக்கிறேன். பாலக்கட்டுக்கு மாடு கொடுத்துருக்குறேன், எல்லா கோயிலும் கொடுத்தேன்.
1: நாட்டு மாடுகளில் என்னென்ன ரகங்கள் இருக்குதுங்க ஐயா?
0: நாட்டு மாடுகளில் வந்து உண்மையான மாடு வந்து சுத்தமான மயில மாடு. சுத்தமான மயில மாடு தான் நாட்டு மாடு. காங்கேயம் மாட்டு பிறந்தது அன்றைக்கி. அது என்னாச்சுன்னா இப்போ காரம் பசுங்கிறது வந்து சுத்தமான மயில மாட்டில் வந்து அன்றைக்கி எங்கே இருக்குங்கன்னா புதியூர் வட்டமலை ஏரியாவில் தான் அந்த மயில மாட்டில் 4 கேம்பில் கருப்பு காங்கி சந்தைக்கு தான் வரும். கிருஷ்ணன் பால் ஊட்டினால் 4 கேம்பு கருப்பானது. மயில மாட்டில் கிருஷ்ணன் பால் ஊட்டி தான் 4 கேம்பு கருப்பானது. அந்த காலத்தில் சாஸ்திரம் மடி பார்த்தா புளிக்காட்டிருக்கு. அது காங்கி சந்தைக்கே வரும். அது வேலையில் போட்ட மாட்டாங்க, எல்லாம் மட்டுமே காங்கி சந்தையில் வாங்குவோம் இருக்குது. அதை விற்கி இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா அந்த மாடு அத்துப்போச்சு. இப்போ சுத்தமான காராம்பசு வந்து கருப்பாக இருந்து வெள்ளை இல்லாததான் சுத்தமான காராம்பசு. அது சாமிக்கு போயோம்னு சொல்லி எல்லாம் பண்ணிங்க. ஆனால் இப்போ இயற்கையாக வந்தது அந்த சுத்தமான காராம்பசும் மயிலம் மாட்டில் இப்போ அது இல்லை. மாடை அத்துப்போச்சு கருப்பானது. மயிலம் மாட்டில் கிருஷ்ணன் பால் ஊட்டி தான் 4 கேம்பு கருப்பானது. அந்த காலத்தில் சாஸ்திரம் மடி பார்த்தா புளிக்காட்டிருக்கு. அது காங்கி சந்தையே வரும். அது வேலையில் போட்ட மாட்டாங்க, எல்லாம் மட்டுமே காங்கி சந்தையில் வாங்குவோம் இருக்குது. அதை விற்கி இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா அந்த மாடை அத்துப்போச்சு. இப்போ சுத்தமான காராம்பசு வந்து கருப்பாக இருந்து வெள்ளை இல்லாததான் சுத்தமான காராம்பசு. அது சாமிக்கு போயோம்னு சொல்லி எல்லாம் பண்ணிங்க. ஆனால் இப்போ இயற்கையாக வந்தது அந்த சுத்தமான காராம்பசும் மயிலம் மாட்டில் இப்போ அது இல்லை. மாடை அத்துப்போச்சு.

0: பெருங்குடல் சுற்றியுமே சொல்கிறாங்க 740 சுற்று வருங்களா, பெருங்குடல் சுற்றி 740 சுற்று அத்தனையும் சீரணமாகித்தான் அது போதுங்க. இது சிந்து மாட்டுக்கு ஒரே சுற்று இருக்கும்.
1: எல்லாருமே சொல்கிறாங்க ஐயா செவள மாட்டு பால் வந்து கொஞ்சம் திடமாக இருக்கும் அப்படின்னு, உங்களோட கருத்துங்க?
0: செவள மாட்டு பால் நல்லா இருக்குங்க, செவள மாட்டு பால் இருக்கும், மயில மாட்டு பாலும் வருமுங்க. செவள மாட்டு பால்னா நம்ம காங்கி மாடாக இருக்கணும், காங்கி மாடாக இருந்துங்க செவள மாட்டு பால் கொஞ்சம் இதாக இருக்குங்க. இருந்தாலும் மயில மாட்டு பாலினுடைய இருந்து வராதுங்க, எந்த இருந்தாலுமே செவள மாட்டும் தப்பு இல்லைங்க. அப்புறங்க இந்த சிந்து மாட்டுலுமே பால் கம்மியாக இருக்கிற செவள மாடு நல்லா இருக்குதுங்க. ஒரு படி ரெண்டு படி பால் இருக்கிற செவள மாடு சிந்து மாடுமே இந்த இடப்பட்டு மாடு இல்லை, 4 படி 5 படி வந்தால் அது கட்டி இருக்காதுங்க, பால் நல்லா இருக்காது. சா உண்மையாக இருந்த
1: கிட்டத்தட்ட ஒரு 64-65 வருஷமாக உங்களுடைய மாட்டு அனுபவம் இருந்துட்டு இருக்குது.
0: அவருடைய அனுபவம் எப்படிங்க, 65 வருஷம் அனுபவத்தில் எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்களே, நம்ம பேரும் கிடையாது, எங்கே போய் பேட்டாலும் இங்கேருந்து வடகை சேலம் ஒசூர் பெங்களூர் வரைக்கும் தெரியும், கிழக்க போனால் கும்பகோணம் நீலத்தூர் வரைக்கும் மயிலுக்குள்ளே எங்கே இருக்கணும் முறக்கணும் தெரியும், மாடு ஓட்டிகிட்டு போனதுக்கு அந்த பழக்க வழக்கம்.
1: மாட்டுகளோட சிறப்பம்சம் கொம்பு வந்து முன்னால் வளைஞ்சிருக்கணும், பயிர் கொம்பாக இருக்கணும்,
0: கொம்பு மட்டும் பயிர் கொம்பாக வரணுங்க. அது நாட்டு மாட்டுக்கு மட்டும் நம்ம காங்கிய மாட்டு பிறந்தீங்கன்னா காங்கியங்காட்டு மண்ணில் பிறந்தாவே மாடும் அந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி காங்கியங்க வேறு மண்ணில் போய் பிறந்தோம்னா அந்த இது வரது, இங்கே கரூர் கந்தன் போய் பிறந்தீங்கன்னா நீங்கள் அதை என்னெல்லாம் சொன்னால் காங்கிய மாடு அது வந்து வரதில்லை. நாங்கள் அனுபவத்தில் பார்த்துட்டு மாடு வாங்கி கூட கொடுத்து எல்லா பக்கம் பார்த்துட்டேன். காங்கியங்காட்டு மண்ணில் பிறந்துக்கிறது அந்த காங்கியங்காட்டு காலை சேர்த்தோம் சேர்த்துனா அது மண்ணிலேயே அது ஒரு இதாக வருது.
1: உங்களுடைய சின்ன வயசுலேருந்து நாட்டு மாடுகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகிட்ட விவசாயிகிட்ட வாங்கி தேவைப்படக்கூடிய விவசாயிகளுக்கு வித்துட்டுருக்கிறீங்க, நாட்டு மாட்டில் என்னென்ன பார்த்து வாங்குவீங்க ஐயா? சுழி பார்க்கணும், திமிழ் பார்க்கணுங்க ஐயா, வால் வந்து முட்டிக்குங்கையில் துணுக்கு வருதான்னு பார்க்கணும், இது மாதிரி என்னென்னலாம் பார்ப்பீங்க ஐயா?
0: நான் மாடு எப்படி பார்க்கணும்னா, மாடு வந்து சுழி வந்து நெத்தியில் ஒரு சுழி ராசுழி, முதுகில் ஒரு ராசுழி, அந்த ரெண்டு சுழிலே இருக்க வேண்டிய சுழிங்க மாட்டுக்கு, வேறு சுழி இருக்கக்கூடாது, எங்கே இருந்தாலும் குற்றம் தானுங்க. புடனே ஒரு சுழி இருக்கணும், அந்த 3 சுழி இருக்கலாம், புடனே ராசம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. நெத்தி ராசம் வந்து வீட்டுக்கு வாசப்படி, நெத்தியில் இருக்கிற சுழி வீட்டுக்கு வாசப்படி, முதுகில் இருக்கிறது ராசுழி ராசனுங்கிறது தான் ராசை. வால் வந்து இறக்க இருக்கணுங்க, முழிக்கல் இருக்கணும், இல்லைன்னா தொடர் வாழை தொடச்சு போடுவாங்க, இது 3 உறுதியாக இருக்கணுங்க. தும்பிள் வந்து சாயப்படாது, அது பசுமாட்டுக்கு சாயாதுங்க, காலையிலுக்கு சாயி, பசுமாட்டுக்கு எப்பயுமே தும்பிள் சாயாது, காலையிலுக்கு மட்டும் சாயுங்க, அதை பார்த்து வாங்கணும்.
1: தாடை அருந்தாடையாக இருக்கணுமாங்க ஐயா, பெருசாக இருக்கணுங்களா?
0: தாடை வந்து அருந்தாடையாக தான் வருமுங்க, அளவான தடையாக இருக்கா, நம்ம அருந்தாடையாக இருக்கக்கூடாதுங்க, அருந்தாடையும் தான் வேலைக்கு நல்லா போகும்பாங்க, நம்ம அருந்தாடையாமல் இருக்கக்கூடாது, பெருசாக இருக்கக்கூடாதுங்க. தாடை தாடை சாப்பிட இருந்தால் வேலைக்கு நல்லா போகும், கண்ணு நல்லா போடும் நீங்களே, அருந்தாடையாக கணக்கான தடையாக இருக்கணும், அது தாடை பெருசாக இருக்காதுங்க. எல்லா மாட்டுக்கும் தாடை பெருசு வராதுங்க, ஏதோ ஒன்று தான் வந்துடும்.
1: தொப்புள் இறக்கமுங்க ஐயா?
0: அது தொப்புள் வந்து இறக்கமுங்கன்னா நாட்டு மாட்டுக்கு வந்து மாட்டுக்கு வராதுங்க, காலையிலுக்கு தான் வருமுங்க, அது ஒரு காலையிலுக்கு வந்து அது இயற்கையாக வரது, அது மாட்டுக்காட்ட வர்றது இல்லைங்க, ஒருவருக்கு வந்து இயற்கையாக தொப்புளாக வர்றதுங்க, ஒன்றுக்கு வந்து கரெக்டாக இருக்குது தொப்புள், தொப்புள் வந்து அதை பார்க்க ஒன்றும் அப்படி ஒன்றும் பார்க்க முடியலைங்க, தொப்புள் அழகாலும் கூட பார்க்க முடியலை, வால் மட்டும் உறுதியாக இருக்கணும், வால் அந்த முழு கீழே தானுங்க, அது இல்லைங்க துறவால் ஆகாதும்பாங்க. சுழி அந்த 3 சுழி உறுதியாக இருக்கணும், 2 சுழி உறுதியாக இருக்கணுங்க, புடனே சுழி பற்றி பிரச்சனையே இல்லை, அது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி பரவாயில்ல. நெத்தி ராசம் வீட்டுக்கு வாசப்படி, முதுகில் ராசை, அந்த ராசுழி அது 2 இருக்கணும்.
1: காளைகளுக்குங்க பொதுவாகவே திமிழ் ரட்ட திமிழாக இருக்கணும், மாடுகளுக்கு ரட்ட முதுகு மாடு இருக்கணும் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க ஐயா, எதுனாலங்க ஐயா அப்படி சொல்கிறது?
0: காரணம்னா மாடு வந்து எல்லா மாடுக்கும் வருமுங்க, அந்த ஒரு மாடு வந்து என்ன காரணம்னா காலைக்கு நல்லா காலைக்கு போகிறது, கறி சின்ன கண்ணில் கொஞ்சம் பால் விட்டு வளர்த்திட்டோம்னா கண்ணில் வந்து குறுத்து வத்தாது, பால் விட்டு வளர்த்தோம்னா முதுகு அகலம் வரும், பால் விடாத வத்தணும்னா அது என்ன பண்ணணும்னா அந்த முதுகு அகலம் வராது, அந்த இடுபாட்டை வந்துடுங்க. சின்ன கண்ணில் குழந்தையில கூட சேர்ந்து விளையும் பயிரும் முளையில் விதைக்காலும் மிஞ்சலையிலும் அந்த இளங்கண்ணிலையும் அந்த முட்டை தான் தானே வளரும், பால் விட்டு வளர்த்தோம்னு அதை அது அப்படி தான் அந்த வருவாருங்களா, பால் கம்மியாக விட்டோம்னா அது வச்சு போதும், தும்பிள் வந்து ரெட்ட தும்பிள் வந்து அந்த மாடு கறி வர அளவுக்கு எல்லா மாட்டுக்கும் வந்துடுங்க, எல்லாம் வரும், பரும் நம்ம பூச்சிக்கலை கூட இருக்குங்க, அந்த தும்பிள் எல்லா காலைக்கும் வராது, அந்த மாதிரி அப்பனுக்கு எப்படி தும்பிள் வருமோ அதே மாதிரி வரும், இயற்கையாக வருதுங்க.
1: ஒரு சில விவசாயிகள் சொல்கிறாங்க ஐயா இப்போ நாட்டு மாடு ஏனுது அப்படின்னாங்க, பக்கத்தில் போய் இருக்கிறாங்க, கண்குட்டி போட்டோடனையுமே 1 ரூபா காசு இருக்குது இல்லைங்க ஐயா, அதை வச்சு கடிச்சு இழுக்கணும் அப்படிங்கிறாங்களே.
0: 1 ரூபா காசு வச்செல்லாம் எடுக்கலைங்க, நான்லாம் எடுக்கலைங்க, கையும் காலத்தில் எடுப்பாங்க, வெள்ளத்துண்டு தான் போய் போடுறாங்களே, தான் எல்லாத்துண்டு வந்து வெள்ளத்துண்டுங்க, காசு மேடையில் ஒன்றும் மேடையில்லைங்க, வெள்ளத்துண்டு போட்டு அந்த கண்ணுக்கு நேர்படுத்துங்க, அந்த கண்ணு முகம் இருக்குதுங்களா, மின்னாடுங்க இப்படி படுத்திருக்குங்கன்னா அந்த முகத்துக்கு நேர்படுத்து, உனக்கு வாயை கடித்து அப்படியே மேலே இருக்கணுங்க, கொஞ்சம் சாஞ்சால் நம்ம இப்படி அங்கேருந்து சாய்ச்சிட்டோம்னா அது தும்பிள் சாய்ஞ்சு போகும், அது வந்து எல்லாத்துக்கும் எடுத்தாங்கன்னா எல்லோரும் பாருங்க, அந்த எடுக்க தெரியணுங்க, கயிறு எடுப்பார் மாடுன்னு கண்ணு போட்டால், அப்போ பொட்டை மாடு 5 மாடு வச்சுருப்போங்க, நாட்டு மாடு பொட்டை மாடே அன்னைக்கெல்லாம் 5 மாடு வச்சுருந்தா, அன்றைக்கி அந்த மாடு என்னங்க கயிறு கணக்கு, அந்த கண்ணு போட்ட உடனே முன்னாடி போய் நம்ம கையில் தொடப்படாது, கண்ணை தொடாதுக்கு மிந்திய முன்னாடி நேர் நின்று வண்டி போட்டு குப்பரைக்கு போட்டு அந்த வாயில் கடிச்சு நேர் இழுக்கோம்னா தும்பளுக்கு பெருசாக வரும், நேர் இழுக்கணும், கொஞ்சம் நாமளே சாய்ச்சோம்னா அப்புறம் தாசை தானே சாய்ஞ்சு போயிடும், அதுதான் காரணம், வெள்ளத்துண்டு போட்டு இழுவு பண்ணணும், அது உண்மையாக அது 1 ரூபா காசுலாம் வைக்க முடியலைங்க, அதெல்லாம் சும்மா சூப்பராக எல்லாம் சொல்கிறேன், எல்லாம் சாய்ச்சி இன்றைக்கி எதை வேணால் சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, சும்மா வெள்ளத்துண்டை போட்டு அந்த இலத்துண்டாக இருக்குது, அதை போட்டு அப்படியே கடிச்சாங்கன்னா அந்த தும்பில் அப்படியே வாயில் நம்ம கடிக்கிற அளவுக்கு இது எல்லாரும் அது பண்ண மாட்டாங்க, நீங்களே அனுபவம் இருக்கணும்.

0: ஆகாஷ்வாணி FM 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். இதில் உழைப்பே உயர்வு, கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கியம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ராஜ சொல்லிங்க, புடனி சொல்லி, நெத்தி சொல்லி சொன்னீங்க. முக்கியமாக காலில் ஏதோ விலங்கு சொல்லி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே.
1: காலில் ரெண்டு வேலையும் விலங்கு சொல்லிங்க, அது ஆகாதுங்க. மின்னாங்கல் மடுப்புக்கு அண்ணாங்கல் போட்டு எடுத்துருக்குங்க. அப்புறம் ஒரு மாட்டுக்கு என்ன செய்யுதுங்கன்னா, மின்னாங்கல் சப்பி இருக்குங்களே அதில் வந்து வலது பக்கத்துலேயே தாமணி சொல்லி எல்லா மாட்டுக்கும் தாமணி சொல்லி வரும். ஒரு மாட்டுக்கு புதுசாக இப்போ லட்சுமி சொல்லியும் சொல்கிறாங்க, அது வந்து தாமணி சொல்லி. அது எல்லா மாட்டுக்குமே பாருங்கள், பசு மாட்டுக்குன்னு வந்து நாட்டு மாட்டில் அத்தனை மாட்டுகளுக்கும் இருக்குது. வலது பக்கத்துலையில் இடது பக்கத்துலேருந்து லட்சுமி சொல்லின்னு இப்போ புதுசாக சொல்கிறாங்க, அதில் தாமணி சொல்லி வலது பக்கத்துலேயும் உதவி இருக்குது. எல்லா மாட்டுக்குமே இயற்கை இருக்கிறது. அது இருந்ததுன்னா கொஞ்சம் மாடு நல்லா இருக்குங்க, அது வச்சுருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது இருந்தால் இல்லாட்டி அதை பற்றி ஒருத்தர் கண்டுக்கிறது இல்லைங்க. இந்த மூணு சுழி மட்டும் உறுதியாக இருக்கணும். நெத்தி மாறி அகலமாக இருக்கக்கூடாது. நெத்தி வந்து கணக்காக நெத்தி இருந்தால் தான் கும்பலகா வரும். கும்பலகா வரும், அந்த காலைக்கு மாதிரியே வரும் நீங்களே அந்த மண்ணில் பிறந்ததுன்னு வரும்.
0: ஐயா, நம்ம நிறைய பார்த்துருக்குறோம், சந்தையில் காட்டுகளில் வளர்த்திருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க ஐயா, கொம்பு கோணையை போயிடும்னு கொம்பு கட்டி போடுறாங்க. அது எப்படி இங்கே கொம்பு கட்டி போட்டால் கொஞ்சம் ஒட்டு நாப்பில் வருங்களா?
1: அது என்ன பண்ணுவோம்னா, கொம்பு விரிச்சிக்கிட்டு போது பாருங்க, அது எல்லா மாட்டுக்கும் விரிக்காதுங்க. அது ஏதாவது ஒன்று ஒன்று தான் கொம்பு விரிக்குமுங்க. அப்புறம் ஒரே காரணம் என்னங்கன்னா, மாடு காலை சேர்த்துறோம்ங்களா, காலை சேர்த்தி மின்னாடு அதே காலை மூஞ்சியில் முடிச்சா அந்த கண்ணு எந்த தவறும் வராது. காலை சேர்த்துனோடனே அந்த மாடு மின்னாடு மாடு இருக்குதுங்களா, அந்த மூஞ்சிலேயே மாடு முடி காலை மட்டும் போடணுங்க. ரெண்டாவது வந்து அடுத்த மாடு மூஞ்சி முடிக்காது முடிஞ்சு தண்ணி ஊற்றிடணும் மேலே, இல்லைன்னா வேறு மாடு ஒன்று மாடு சிந்துக்கண்ணு மின்னாடு இருந்துங்கன்னா அந்த சிந்துக்கண்ணாட மாடு கண்ணு போடும். சாஸ்திரமாக தானுங்க, அந்த டாக்டர் கூட சொல்லியிருக்கிறாங்க, மனசனுக்கு தான் மாட்டுக்கு தான் தெரியும்.
0: இதெல்லாம் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருக்குறீங்க?
1: கண்ணார் பார்த்தது, கண்ணார் அனுபவத்தில் பார்த்துட்டுங்களே. டாக்டர் கூட சொன்னாங்க, சொன்னதுலேயும் இல்லாத நம்ம கோபி டாக்டருங்க ஒருத்தர் இந்த 30 வருஷத்துக்கு முந்தையே அன்றைக்கி எடுத்து வாங்குவோங்க, எடுத்து வாங்கினா சுண்டுகால் வரும். இப்போல்லாம் அந்த இடத்துல இல்லைங்க, அந்த இடத்துக்கு இப்போ கையில் பிடிக்க ஆள் இல்லைங்க. அந்த இடத்துக்கு சுண்டுகால் இருந்தால் நரம்பிட்டு போவோம். நம்ம முத்தூரில் இருப்பாருங்க பெரிய ஆஸ்பத்திரியில், என்னை பார்க்க மாட்டாங்க, ஆள் இருப்பாங்க, வெட்டி விட்டு போயிடுவாருங்க. அவர் அப்போயே சொல்லுவார், இந்த மாடு மாடு இந்த மாடு இருக்க முன்னாருங்க அவர் என்ன சொன்னாரோ அதுதான் உண்மை. மாடாக இருந்தாலும் மனசனாக இருந்தாலும் அந்த மாடு காலை சேர்த்தோடனே எந்த மூஞ்சியில் முழிக்குதோ அந்த மாதிரி கண்டு போட்டு அதுக்கு தான் ஒருத்தர் தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி மேலே போட்டு அது முருவடாகி போதும், அதனால் தண்ணி ஊற்றிடணும். அதெல்லாம் உண்மை அனுபவத்தில் அதை நான் பார்த்தாச்சுங்களே அனுபவத்தில்.
0: சிந்து மாடுகளுங்க ஐயா 9 மாதம் 9 நாள் இல்லாட்டி 9 மாதம் 10 நாள் அப்படி ஏணுங்க. நாட்டு மாடுகள் ஈன்றதுக்கு எவ்வளோ நாள் எடுக்குதுங்க?
1: நாட்டு மாடு ஈன்றதுக்கு எப்படிங்கன்னா, ஒரு மாடு 14 நாள் மின் பண்ண போடுதுங்க. என்ன காரணம் சொல்கிறீங்கன்னா, ராக்டர் சொன்னாருங்க, அவர் தான் அப்போயே சொன்னாருங்க, மாடு வந்து நம்ம காலை சேர்த்துறோம்ல, காலை சேர்த்தி ஊசி போடுங்க, 10 நாளைக்கு வந்து அந்த கரு வந்து இந்த பூமி நம்ம படிக்கிற போது பூமி உருண்டையே வருங்களா அந்த வடிவத்தில் இருக்குங்களா, அந்த கரு வந்து மனுஷனுக்கு தானுங்க மாட்டுக்கும் தானே 10 நாளைக்கு உருண்டையாக வந்து உருளை சுற்றிக்கிட்டு தான் இருக்குங்களா, 10 நாளைக்கு பிறகு ஆனால் பண்ணு அமையுங்களா, அதில் இருந்தால் கணக்கு. இப்போ 2 மாடு ஒட்டுக்கு காலை சேர்த்திங்க, ஒரு வாடி சொல்கிறா கேட்டாங்க, 2 மாடு ஒட்டுக்கு காலை சேர்த்தி ஒன்று கிளறிக்கணும் மிந்தி நினைக்கு போடுது, மட்டி காலக்கன் மறுபடி போடுது, மறுபடி பார்த்தா காலக்கன் மிந்தி போடுது அப்படின்னாங்க. அதெல்லாம் என்ன காரணம்னா, அந்த 10 நாள் கழிச்சத்தான் கரு வரம்புறதுலேருந்து அதனுடைய ஒரு நிதுங்க நாள், அதுதான் உண்மையான நிதுங்க. இதில் 10 நாள் மிஞ்சினால கிடையாதுங்க, அந்த கரு அமையிறது வந்து அந்த 10 நாள் மின் பண்ண அமையிறது தான், அந்த கரு அது வரைக்கும் அமையாதுங்களா, ஆனால் அப்படின்னா ஆண்டவம் அமைக்கிறது வந்து 10 நாளைக்கு போகிறதா தெரியுங்களா, அதில் இருந்தால் கணக்கு அப்படிங்கிறாங்க.
0: ஐயா, இப்போது நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்குங்க, காலக்கண்ணுக்கு ஒரு பராமரிப்பு பண்ணுறோம், கடாரி கண்ணுகளுக்கு கொஞ்சம் சேர்ந்து பராமரிப்பு கொடுக்குறோம், எப்படிங்க ஐயா நம்ம பராமரிப்பு தீவனங்கள் அதை பற்றியெல்லாம் சொல்லுங்களேன்.
1: ஆனால் காலக்கண்ணுக்குன்னு என்னங்கன்னா, காலக்கண்ணுக்கு ஒன்றும் பறித்து கொண்டு வைக்கலாமுங்க, கிடாரி கணக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை. கிடாரி கணக்கு காட்டு மேவு தீனி உண்டான தீனி சாப்பிட்டு வச்சோம்னா போகுது. காலக்கண்ணுக்கு பறித்து கொண்டு வச்சோம்னா காலைக்கு வருமுங்க, பூச்சி காலையை வளர்த்துனா அந்த காலைக்கு பறித்து கொண்டு வச்சோம்னா அந்த உடம்பு இறுக்கி வரும், காலை மாடு முதுக்கி வருமுங்க, பறித்து கொண்டு வைக்கலாம் காலையிலுக்கு. தீனி எல்லா தீனியும் ஒன்று தான், எப்படி தீனி போட்டாலும் வைப்பில் போடலாம், தட்டை போட்டால் என்ன பச்சை போட்ட பற்றி இல்லை, கரவ மாடுக்கு மட்டும் பச்சை இருந்து போட்டோம்னா பால் சேர்த்துவார், கரவ மாடு கொண்டு மட்டும் பச்சை இருந்து போட்டால் பால் சேர்த்துவார். கிடையாது கணக்கு நீங்கள் எதுவுமே வேண்டியதில்லை, சும்மா நம்ம காட்டுக்காலம் மேய்ஞ்சு உண்டான தீனி வைக்கப்பில் போட்டோம்னா கிடையாது நல்லா வரும், கிடையாது பற்றி பார்க்கவே வேண்டியது, அது இயற்கையாக வருது. காலக்கணக்குள்ளிட்டு அது பறித்து கொண்டு வச்ச உடனே அந்த உடம்பு இருவோம், நாளைக்கு பூச்சி காலைக்கு கொண்டாடுவியா, வேலைக்கு அன்றைக்கெல்லாம் வண்டி ஓட்டுவோம், இன்றைக்கெல்லாம் போய் போயிட்டு அன்றைக்கெலாம் வண்டி ஓட்டுவோம், அந்த உடம்புக்கு வந்து அதுக்கு வலு இருக்குது, பறித்து கொடுத்துங்கிறதா கால் வலு வரும், அதுக்காக காலைக்கு வைக்கிறது.
0: கடாரி கண்ணுகளுங்க ஒரு 2-2.5 வருஷத்தில் பருவத்துக்கு வந்துடுங்களா?
1: ஆனால் 2 வருஷத்துக்கு மேலே தான் வருமுங்க, ஒன்று 3 வருஷத்தில் வருமுங்க. என்ன பண்ணால், ஒன்று பல் போடுறது இலமண்டையாக இருந்தால் 2.5 வருஷத்தில் பல் போட்டுருமுங்க, அது காலை சேர்த்திடலாம். ஒன்று 3 வருஷம் பல் போடும், கொஞ்சம் கெட்டி மண்டையாக இருந்ததுன்னா 2.5 வருஷத்தில் காலை சேர்த்து போனோம்னா கண்ணு அது மாடு கரைக்கிட்டான அளவாக வரும், அதுக்கு மீதி காலை சேர்த்தோம்னாலும் ஊறாது மாடு, அதுதான் காரணம், மாடு அந்த இடி போகும் கொஞ்சம் 2.5 வருஷத்துக்கு மேலே காலை சேர்த்துலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
0: கண்ணுக்குட்டி வளர்த்து

0: ஐயா, பராமரிப்பெல்லாம் நல்லா கொடுக்குறோம், காலை சேர்த்துறோம், மாடு சினையாகுதுங்களா? கண்ணுக்குட்டி போடுறப்போ விவசாயிகளுக்கு என்ன இருந்தாலுமே கொஞ்சம் பயம் இருக்குது. கண் எப்படி போடுதோ, நைட்டு போடுதோ, பகலில் போடுதோ அப்படின்ட்டு. கண் போடுற சமயத்தில் நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னால் இருந்து எப்படி நம்ம பராமரிப்பு பண்ணணுங்க ஐயா சின மாடுகளை?
1: ஆனால் சின மாடுகளுக்கு என்ன செய்யணும்னா, கண் போடுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு மிஞ்சி தவிடு கம்மியாக வைக்கணும். ஒரு 5 நாளைக்கு மிஞ்சி வரைக்கும் தவிடு வைக்கலாம், எப்படி வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ணாது. 5 நாளைக்கு போகிறோம், கொஞ்சம் தவிடு மட்டும் கம்மியாக வைக்கணும், வேறு ஒன்றும் வேலை இல்லை. கண் நம்ம ஊரிகிட்டால் ஒன்று போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படு. அதோடு ஒன்றும் பண்ணாதுங்களேன், மாடுகளுக்கு வந்து என்ன காரணம்னா, இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை கண் போடப்படாதுன்னு சொல்கிறாங்க. தலையத்து மாடு அது இயற்கையாக தெரியுதுங்க, ஞாயிற்றுக்கிழமை கண்டு போட கொஞ்சம் சிரமம்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கண்டு போட அந்த இயற்கையாக வரதாங்க, அது போடப்படாது. மற்ற நாள் என்னால் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமும் போடப்படாது. தலையத்து மாடு
0: எதுனாலங்க ஐயா மாடு பெருகாதுங்களா?
1: அது வந்து என்னங்கன்னா, கட்டுத்துறையில் வந்து அவ்வளோ தூரம் கட்டிக்கிறதானே இல்லைங்கிறாங்க. அது வந்து அவ்வளோ எல்லாருமே அது இயற்கையாக வந்துட்டுதுங்க, அது ஞாயிற்றுக்கிழமை கண்டு போடப்படாது போடப்படாதுன்னு சொல்லி இயற்கையாக கொண்டாந்துட்டாங்கல்ல, அதுதான் காரணம்.
0: ஒரு சில மாடுகளுங்க ஐயா நம்ம வளர்த்துனது இயல்பாக ஆடாமல் பயம் இல்லாமல் போடுங்க. புதுசாக நம்ம விவசாயிகள்கிட்ட வாங்கிட்டு வரதுங்க கொஞ்சம் பயந்துட்டு ஆட்டம் கட்டிட்டு கண்ணு போடு. ஒரு சில மாடுகள் படுத்துட்டு போடுங்க ஐயா, ஒரு சிலது நின்றுட்டே போடுங்க. நின்றுட்டு போடுற மாடுகளுக்கு நம்ம எப்படிங்க ஐயா முக்கியத்துவம் கொடுக்கறது?
1: நின்றுக்கிட்டு போடுற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அது வந்து படுக்காதுங்க, இயற்கையாக நிற்கிறதா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அது படுத்துக்கும். 100க்கு ஏதாவது 4-2 தான் நிற்குங்க, எல்லா மாடும் நிற்காதுங்க. போட்டு பழகி தலையத்தில் கூட ஒன்று ஆட்டம் கட்டுங்க, 2-ம் நீத்துலேருந்து எல்லாமே கண்ணை படுத்து தான் போடும், படுத்து போடுங்க, அதில் ஒன்றும் தவறே கிடையாதுங்க. நின்றுக்கிட்டு போடுறது நம்ம கண்ணை நாம தான் பிடிக்கணும், மாடு பார்த்து அது ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணை நம்ம கிட்ட இருந்து கண்ணை பிடிச்சிக்கலாம், அது பிடிச்சி விடலாம். இன்றைக்கி முன்னாடி 100க்கு 4-2 தான் கண்ண மாதிரி பண்ண முடிஞ்சு, 100க்கு 10 மாடெலாம் நிற்காது, எல்லாமே நல்லா படுத்து போடுது, அதில் தப்பே கிடையாது. நம்ம அனுபவத்தில் பார்த்துருங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. என்ன பண்ண ஒன்று கண் போடுறது நம்ம கிட்ட இல்லைங்கன்னா தலை மூட்டு கதிச்சு போகும், அதுக்காக நம்ம தலை மூடணும். மடைக்கு படுத்துக்கிட்டே போட்டாலுமே தலை வெளியே வந்த உடனே முண்டம் வெளியே வந்து வரபோது அந்த தலை மடைக்கு, அதுக்காக கிட்ட இருக்கணும், அதை எடுத்து விடணும்.
0: கண் நிலத்தில் விழுந்தோடனையுமே மூக்கில் முடை எடுத்து விடுறது, காதில் இருக்கிற முடையை ஊதி விடுறது, இந்த மாதிரி நம்ம என்னென்ன செய்யணுங்க ஐயா?
1: என்ன காரணம்னா, அது நம்ம உதவலாம் விட தானே இயற்கையாக மாடே நக்கி நல்லா போய்ப்பட்டுருக்கோம், மாடே அதே நக்கிக்கும், மனசனுக்காரர் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும். மாடு வந்து இயற்கையாக ஆண்டவனாக படைச்சது, தானே நக்கி கம்மி கொண்டு வந்துருவோங்க. அப்புறம் ஒரு ஒருத்தர் வேணும் அதெல்லாம் எடுத்து விடுறது, அதை எடுத்து விட அனுபவத்தில் எடுத்து விடுவாங்க. ஒரு ஒருத்தர் அதை பற்றியே கண்டு வந்தீங்க, தானே இப்போ குரங்காட்டுக்காக மாடு மேயுதுங்க, கண்ணு தானே போடுறது, அது யார் என்ன பண்ண முடியுங்க? அதெல்லாம் ஆண்டவனுடைய சக்திங்க, ஆண்டவனே பார்க்குறது தானுங்க, மாட்டை வந்து பார்க்குறது ஆண்டவனுடைய சக்தி. நம்ம அதுக்கெல்லாம் அதை எடுக்கிறது தான், அதை பண்ணணும் இது பண்ணுவோம்லாம் கிடையாதுங்க, தானே வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பார்த்தாமல் அனுபவத்தை பார்த்தாச்சுங்க, ஒன்றும் அதெல்லாம் எடுக்க வேண்டியதுங்க.
0: மாடு போட்டதையுமே மிக முக்கியமானது சீம்பு பால் ஊட்ட வைக்கிறது. எப்படிங்க ஐயா அது உதைக்கிற மாடுகள் கொஞ்சம் நம்ம ஊட்ட வச்சு பழக்கணுமா, இல்லை கண்ணுகளே ஊட்டிக்குங்களா?
1: அது கண்ணுகளே ஊட்டிக்குமுங்க. அது உதைக்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, தானே கண்ணுகளே ஊட்டிக்கு. நாம் பிடிச்சி என்ன பண்ணாலும் அதுக்கு அந்த குணத்தை கொண்டாட முடியாதுங்க. தலையத்து கிடையாது, ஒரு நாளைக்கு சுற்று தானே சுற்றி சுற்றிட்டு வருது, தானே சுற்றி நின்று பழகிக்குங்க. அதே இயற்கை நாம் பிடிச்சோம்னா கூட ஆடங்கிட்டு அதே பழகணும்னா தானே கண்ணை நக்கிட்டு தானே கண்ணை தானே நக்குது பாருங்க, அந்த மாதிரி தானே கண்ணுக்கு நின்றுக்குங்க, வேறு ஒன்றும் பண்ணாது.
0: கண்ணு போட்டோன்னு ஐயா தலையத்து மாடுகளை பால் கறக்கிறதுக்கு பழக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எல்லா நாட்டு மாடுகளுமே சாதுவாக இருக்காதுங்க, காலை தூக்குற மாடு உண்டுங்க ஐயா, உதைக்கிற மாடு உண்டு. உங்களுடைய அனுபவத்தில் என்னென்ன சிரமப்பட்டிருக்கிறீங்க?
1: அது என்ன செய்யணும்னா, தலையத்து கிடாரி கண்ணு போடுறதுங்கன்னா, தலையத்து கிடாரியில் வந்து கண்ணு போடுற முதல் பிடிச்சி அது மாடை நீய் விட்டு வச்சுக்கிறே பழக்கத்துலேயே கொண்டாந்துருவாங்க, கை பழக்கமாக கொண்டாந்துருவாங்க. இந்த குரங்காட்டுக்கால் நின்று கண்டபடி காட்டுக்கால் தாட்டுக்கு மேய்ச்சிக்கிட்டு இருந்து கொண்டாந்து கண்ணு நம்ம வாங்கி கொண்டாந்து கண்ணை போடணும், அது அக்கப்போர் கொடுத்தாதீர். கை பழக்கமாக வச்சுக்கிறையே பிள்ளை கூட்டி தாங்களே மேய்ச்சி கண்ணை மாட்டை நீ வச்சுருப்பாங்க, அதுக்கு மலி நீ நீ விட்டுனா விட்டுருவேன். கண் போடுறதுக்கு அப்படியே கொண்டாந்தோம்னா, கண் போடுறதுக்கு 2 மாதம் 1 மாதத்துக்கு மிஞ்சிங்க என்ன பண்ணுவோம்னா, மேலே தண்ணி ஊற்றி மத்தியானதுக்கு வெயில் நேரம் தண்ணி ஊற்றி ஊற்றி அப்படியே ரேசாக தண்ணி ஊற்றி மடி நீக்கிட்டோம்னா அது ஒன்றும் பண்ணாது, உதைக்காது. இல்லைன்னா அது மாதிரி கட்டாயமாக உதைக்கி தலையிறீங்க, அது செய்யுங்க. அது நம்ம முதல்ல 1 மாதத்துக்கு மிஞ்சி நம்ம நீ கொடுக்கணும், நீ பழகிடுமோ அது போட்டால் நான் காலை நீ நீ பழகி போட்டால் நின்று பழகி, அதுதான் காரணம், வேறையில ஒன்றும் கிடையாது காரணமே.
2: இதுவரை உழைப்பே உயர்வு, கால்நடைகள் வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இவர் கூறும் நாட்டு மாடு வளர்ப்பு பற்றிய இன்னும் பல தகவல்களை நமது நாளைய ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.
3: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும்

பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று இட வசதி, இன்னொன்று காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இட வசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுபடாது அப்படின்னு

ரெண்டாவது இட வசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில் நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேலே வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம், அல்லது பெயிண்ட் அடித்தாலும் சரி. இதனால் வந்து அந்த வெப்பநிலை உள்ளே உட்கரைப்பது குறைஞ்சி செட்டுக்குள்ளே வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேலே போட்டு அதில் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மாதிரி பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்பில் வச்சு தண்ணி அடித்தாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ளே என்ன பண்ணலான்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமாக பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால் வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியாக மாடுகளை மேலே படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வழக்கமாக விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடங்கள் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் இது மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட

இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னென்னா நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தற்போது பருத்திக்கு விதிக்கப்பட்டு வரும் இறக்குமதி வரியை முற்றிலுமாக ரத்து செய்தால் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறை உலக அளவில் போட்டித்திறனுடன் திகழும் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வரும் நிலையில் ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் வேலைவாய்ப்புகளை பாதுகாப்பதற்கும் வழிவகை செய்யும் என்றும் திரு விஜய் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என்று கூறியுள்ளார். நடப்பாண்டில் 14 வகையான கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதற்கு வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் குறிப்பிட்டார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.

0: கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 700,000-க்கும் மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,000-க்கும் மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும் 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம் 2 வெள்ளி 5 வெண்கலப்பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப்பதக்கங்களை வென்று 3வது இடத்தில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் பஞ்சாப் அணி சற்று முன் வரை 6.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டி, அஷ்மிதா சாலிகா மற்றும் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Minister Mauro Vieira, among others, called on Prime Minister Narendra Modi. The meetings took place on the sidelines of the BRICS foreign ministers meeting underway in New Delhi. Earlier, in his opening remarks, External Affairs Minister Dr. S. Jaishankar said that peace and security remain central to the global order. He said many countries continue to face challenges on energy, food, fertilizer and health security, and BRICS can help them respond more effectively.
2: We meet at a time of considerable flux in international relations, ongoing conflicts, economic uncertainties and challenges in trade and technology and climate are shaping the global landscape. There is a growing expectation, particularly from emerging markets and developing countries, that BRICS will play a constructive and stabilizing role. In this background, our discussions today are an opportunity to reflect on global and regional developments and to consider practical ways to strengthen our cooperation.
1: Dr. S. Jaishankar said there is also a deeply shared interest in strengthening cooperation against terrorism. The government has said that effective steps have been taken to ensure the availability of adequate crude oil, LPG and natural gas across the country. Addressing the inter-ministerial briefing on recent developments in West Asia in New Delhi today, Joint Secretary at the Ministry of Petroleum and Natural Gas, Sujata Sharma, said that domestic LPG supply across the country remains smooth and no dry out has been reported at any distributorship. Secretary of Port, Shipping and Waterways Mukesh Mangal said that 2 vessels carrying more than 90,000 metric tons of LPG with over 20 crew members crossed the Strait of Hormuz last night and are expected to arrive on 16th of this month. The Election Commission today announced Special Intensive Revision SIR Phase 3, which will be conducted in a phased manner in 16 states and 3 union territories. This phase will cover Andhra Pradesh, Telangana, Karnataka, Uttarakhand, Haryana, Punjab, Jharkhand, Odisha, Maharashtra and all northeastern states except Assam. 3 UTs will also be covered in this phase, NCT of Delhi, Chandigarh and Dadra and Nagar Haveli and Daman and Diu. With this,

கேட்ட பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து இளைஞர் ஜெயசீல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் ஆர் வி உதயகுமார். நேரம் 8:25 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இதமரிதம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து இளைஞர் ஜெயசீல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நாளை காலை 8:50 மணிக்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்.

கேட்ட பாடல் தாய்மேல் ஆணைய திரைப்படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து. இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாயகன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனோ மற்றும் கே சித்ரா பாடியது பாடலாசிரியர் வாலி.

கேட்ட பாடல் தர்மமல்லும் திரைப்படத்திலிருந்து இளையராஜா சீல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ரா பாடியது பாடலாசிரியர் கங்கைமரன். இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூமலை பொழியது திரைப்படத்திலிருந்து ஆர் டி பர்மன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே சித்ரா பாடியது பாடலாசிரியர் வாலி.

0: பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாள தான போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
1: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுற.
0: கண்ண வரைக்கும் கீழது வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
1: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்பிக்குதா?
1: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
0: பம்பு பண்ணுனே பொண்ணு புடுவேன்.
1: நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்க போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்ச அது ராங்க பூடு மடம். நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா

கேட்ட பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவில் கமல்ஹாசன் மற்றும் மனோரமா பாடியது பாடல் ஆசிரியர் வாலி. நேரம் 8:56 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இதமிடம். நேர்களை நாளை மாலை 5:02 சித்திர சவானம் வெள்ளி மின்னல் பகுதியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வி மாதங்கி பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். நேர்களை நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் கால் பண்ணியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதம் ரிதம் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவில் எம் ரமேஷ் மற்றும் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வாலி.

0: எம் ரமேஷ் மற்றும் எஸ் ஜானகியை பாடியது பாடலாசிரியர் வாலி.
1: ராதே என்றாதே.
2: ராதே என்றாதே.

ஆகாஷ்வாணி 103 FM-ல் மயிலரங்க நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். திங்களின் தங்கை போல், தென்றலின் தோழி போல், ஊர்வலம் வரும் கண் தன்னை கண்டு தலைவன் காதல் கொண்டு அவள் தன் உள்ளமதை பகிர உண்டாகும் உவகையை தரும் இப்பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் வாலி, பாடியோர் TM சௌந்தரராஜன், பி சுஷீலா.

ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேரம் 9:25 மயிலரங்கு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாடல் வழி பாதையில் செல்ல, உள்ளமும் விழிக்க, கதவும் மெல்ல திறக்க, வாவென உறவு அழைக்க, நில்லடி என்ற ஞானத்தை விட்டு செல்லடி என்று சொன்ன ஆசையின் பால் சென்று மயங்கிய இன்ப வரிகளை சுமந்து வரும் பாடல் மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து. இசை வி குமார், பாடலாசிரியர் வாலி, பி சுஷீலா பாடியது.

0: நேயர்களே, நாளை மாலை 5:30 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வி மாதங்கி அவர்களுடன் நேரலை கேட்கலாம். நிகழ்ச்சியின் போது நேயர்களுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிக்கப்படும்.
1: என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 9:30. நேர்களை, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி நாளை காலை 10:50 ஒலிபரப்பாக கேட்கலாம்.
0: ஆகாஷ்வாணி 103 FM-ல நேரம் 9:30. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மயிலிறகு, காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. மல்லிகை மலரோடு மங்கள மேடையில் மங்கை மணமாலை சூட, இல்லறத்தில் இணையும் நாள் வரும்போது இன்பத்தை சொல்ல வார்த்தைகளேது? சந்தனமும் குங்குமமும் நெற்றியில் நிறைய, கண்கள் காதல் தலைவனை காண, இரு உள்ளமும் ஒன்று கலந்திடும் அந்நாளின் இனிமையை சற்றே மழையில் நனைந்தபடி துள்ளலாய் நம் செவிகளுக்குள் நுழைய வரும் அடுத்த பாடல் நம் நாடு திரைப்படத்திலிருந்து. இசை MS விஸ்வநாதன், பாடலாசிரியர் வாலி, P. சுஷீலா பாடியது.

ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேரம் 9:35 நிமிடம் மயிலிறகு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். வாழும் மனிதர்களில் மனமாற்றம் எத்தனை, நேரத்திற்கேற்ற முகமாற்றம் எத்தனை. இங்கு காதல் கொண்டவள் தன்னவனை காண துடிக்கிறாள். அதில் உண்மையானவன் யார் என்ற மர்மங்களோடு காதல் நினைவுகளை கலந்த வண்ணம் வலம் வரும் பாடல் நான் திரைப்படத்திலிருந்து. இசை டி கே ராமமூர்த்தி, பாடலாசிரியர் பாலி, பாடியோர் பி சுஷீலா, டி எம் சௌந்தரராஜன்.

ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேரம் 9:40 மயிலறுக நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இயற்கை சார் அம்சங்களோடு உறவாடும் போது உள்ளம் மகிழும். அப்போது தென்றல் அணைப்பதும் அருவி நம்மை நனைப்பதும் ஓடும் நீர் நம்மை வருடுவதும் உணர்வின் சங்கமமாய் மாறும். உள்ள உணர்வை ஓமிக்க வரும் பாடல் வெண்ணிராடை திரைப்படத்திலிருந்து. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன், பி சுஷிலா பாடியது.

0: ஆகாஷ்வாணி 103 FM நேரம் 9:45 நம்மிடம் நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு. இறைவன் ஒரு நாள் இரவிலே நிலவை கொண்டு உன் உடல் அமைத்திருப்பானோ, வானவில்லை கொண்டு வண்ணம் தந்திருப்பானோ, தலைவியின் எழிலில் மயங்கி தலைவனும் தலைவியும் ஆனந்தம் வரவாக கொண்டு ஆசை மனம் செலவாக செய்து அன்பின் வார்த்தைகளை அள்ளி தந்தபடி வளம் வரும் பாடல். ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடியோர் டி எம் சுந்தரராஜன், பி சுஷீலா.
1: காதலிலே தோன்றியுற்றால் கண்ணி ஒதுக்கி
2: ஆரம்பத்திலே அவசரம்மா. ஐயோ, இதையும் நானே சொல்லி கொடுக்கறேன்.
3: கண்ணே
4: கண்ணே,
3: கனியே
4: கனியே,
3: முத்தே
4: முத்தே,
3: மணியே
4: மணியே,
3: அருகே
4: வா.

நேரம் 9:49 மயிலருக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். மந்திர புன்னகையும் அதில் மயங்கும் இருவரும் பந்தயம் வைத்து பெட்டிக்குள் நடக்கும் இன்ப போராட்டம், இறுதியில் வெல்வது யார் என்ற எண்ணங்களை கொண்டு எழும் பாடல் மூன்று எழுத்து திரைப்படத்திலிருந்து. இசை டி கே ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடியோர் டி எம் சௌந்தரராஜன் பேசுகிறார்.

நேயர்களே, நாளை மாலை 5:00 சித்திரசவானம் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. மாதங்கி அவர்களுடன் நேரலை. நிகழ்ச்சியின் போது உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆகாஷ்வாணி 103 FM-ல மயிலறகு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிலவை போன்ற பளபளப்பு, நினைக்கும் போது ஏற்படும் கிறுகிறுப்பு, மலரை போல சிலுசிலுப்பு, மனதிற்குள் ஏற்படும் காதல் கலகலப்பு, அதில் காதல் இன்பத்தில் மயங்கும் இருவருக்கும் ஏற்படும் படபடப்பு, நிறைவில் காணும் களிப்பு, உற்சாகமுடன் உலா வரும் அடுத்த பாடல். குடும்ப தலைவன் திரைப்படத்திலிருந்து இசை கே.வி. மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடியோ T.M. சௌந்தரராஜன், பி. சுஷீலா.

ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேரம் 9:57 மயிலிறகு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். விழிகளில் மகிழ்ச்சி பொங்குவது எதனாலே, மொழிகள் கொஞ்சுவது எதனாலே என தலைவன் கேட்கும் பல கேள்விகளுக்கு காதலியின் அன்பு பதில்கள் கேட்கும் நமக்கே என்றும் 16 என்ற எண்ணத்தை நினைவூட்டும். மயிலிறகில் வளம் வரும் பாடல் கன்னித்தாய் திரைப்படத்திலிருந்து இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் பஞ்ச அருணாச்சலம், பாடியோ டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. மயிலிறகு நிகழ்ச்சியை தொடர்ந்து மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சி இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா கேரளா மற்றும் நீலகிரிஸ்ல இருக்கிறவங்களுக்காக வருது. ஸோ நீங்க கேரளா நீலகிரிஸ்ல இருக்கீங்க, உங்களுடைய விருப்ப பாடல் இடம் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணலாம், பேசலாம், உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி 103 FM நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான இதமான வணக்கம். நாம் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுகள். இன்னைக்கு மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சி நீலகிரிஸ்லையும் அதுக்கப்புறமா கேரளாவிலையும் இருக்கக்கூடியவங்க, சரிங்களா? ஊட்டி பகுதியில் இருக்கிறவங்க, கேரளாவில் இருக்கக்கூடியவங்க. 1980களிலிருந்து 92 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்களில் உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 0422 அப்படிங்கிற முன்னைப்பினோட 2316312 அல்லது 2317046 அப்படிங்கிறக்கு கால் பண்ணலாம். உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியில் உங்களுடைய இணையிறது உங்கள் நான் அர்ஜே பியூலா சாம்சன்.

0: ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேரம் 10:07 மிளடுமிட்டுகள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம். பாலக்காடு மாவட்டம் சித்தூர் வட்டம் மூங்கில் மடையிலிருந்து கோபால் பேசுறேன்.
0: கோபால், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: பொங்கி வரும் காவேரியிலிருந்துங்க.
0: ஓகே.

ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல வெள்ளடி வெட்டுகள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வெள்ளடி வெட்டுகள் நிகழ்ச்சி ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது, நீலகிரிஸ்ல இருக்கவங்களுக்காகவும் கேரளா பகுதியில இருக்கிறவங்களுக்காகவும். நீங்க ஊட்டி பகுதியில கேரளா பகுதியில இருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற முன்னணி பெண்ணோட 2316 312 அல்லது

1-800-316-4 நம்பருக்கு கால் பண்ணலாம், உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இணையக்கூடிய நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே, லைன் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஏதோ தவறிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி பேசும்பொழுது டவர் கிடைக்கிற இடமா இருந்து பார்த்து பேசுனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பிடிச்ச ஹாப்பியான சாங்ஸை கேட்டு என்ஜாய் பண்ணலாம் மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சியில். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக 0422 அப்படிங்கிற மணி பெண்ணோட 2316-312 அல்லது 2317-046 நம்பருக்கு கால் பண்ணலாம்.

0: ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல மெலடிமெட்டுகள் நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கொன்னூர்ல இருந்து அனந்தகிருஷ்ணன் பேசுறேங்க மேடம்.
0: அனந்தகிருஷ்ணன், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: சிவப்பு மலையில இருந்து சந்தன கிண்ணம் பாட்டு போட்டுடுங்க மேடம்.
0: ஓகே, பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேயர்களே, நாளை மாலை 5:00 சித்திர சவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் வி மாதங்கி அவர்களுடன் நேரலை கேட்கலாம். நேரலையின் போது உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெளிவு பெறலாம்.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
0: ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேரம் 10:22 நிமிடம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
2: கோத்தகிரில இருந்து சுதீஷ் பேசுறேன் மேம்.
0: சுதீஷ், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
2: புதுமனிதன் படத்துல இருந்து அங்கம் மூணு தங்கம் மிருதங்கம்ங்கிற பாடல் வேணுங்க.
0: ஓகே, பாட்டு வந்துகிட்டே இருக்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நீலகிரி பகுதியில இருக்கிறவங்களுக்காகவும் கேரள பகுதியில இருக்கிறவங்களுக்காகவும் நீங்க ஊட்டியிலையும் கேரள பகுதியிலையும் இருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணலாம். 0-4-2-2 அப்படிங்கிற முன்னணி 2-3-1-6-3-1-2 அல்லது 2-3-1-7-0-4-6 நம்பருக்கு கால் பண்ணலாம், விருப்பப்படல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்கள்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஊட்டி குன்னூர் கிரேக் மோர் ஸ்டேட் படிக்கட்டா நம்பர் லைன்ல இருந்து செந்தில்குமார்.
0: செந்தில்குமார், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?

0: ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல மெலடி மெட்டிகள் நிகழ்ச்சியில இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: பாலக்காடு மாவட்டம் கொஞ்சாமரன் செல்வராஜ்.
0: செல்வராஜ், என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: எனக்கு ஊர் விட்டு ஊர் வந்திலிருந்து தானா வந்த சந்தனமே.
0: ஓகே, பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

ஆகாஷ்வாணி 103 FM வெள்ளடி மெட்டுகள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வெள்ளடி மெட்டுகள் நிகழ்ச்சி ஊட்டி பகுதியிலும் அதற்கப்புறமா கேரள பகுதியிலும் இருக்கக்கூடிய நேயர்களுக்காக அப்படியே அழகாக வளம் வந்துகிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில நீங்களும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா

0: என்ன படத்துல இருந்து பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சிவா படத்துல இருந்து அடி வான்மதி பாட்டு.
0: ஓகே, பாட்டு வந்துட்டே இருக்கு.

நேயர்களே, நாளை மாலை 5:00 சித்திர செவானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் வி

0: கேட்டு பாடலுக்கு விருப்பம் கோத்தகிரி பகுதியிலிருந்து ஸ்ரீஹர்ஷன், ஜிஷா ஸ்ரீ அப்படிங்கிறவங்க. ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல மெலடிமிட்டுகள் நிகழ்ச்சி நேயர் விருப்பமாக வலம் வந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: ஓகே கிருஷ்ணமூர்த்தி, என்ன படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: படம் பயணங்கள் முடிவதில்லை.
0: ஓகே,
1: அதுல சாலை ஓர சோலை ஒன்று பாடும் என்கிற பாடல் வேணும்.
0: ஓகே, பாட்டு வந்துகிட்டே இருக்கு.

ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் காலை தென்றல். இதில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 17 அதிகாரம் பான் சிறப்பு. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஆ ஷர்மிளா பானு அவர்கள். அதனைத் தொடர்ந்து எம் ஆர் விஜயா, உமாரமணன், நாகூரியம் ஹனீஃபா, வித்யா, எல் ஆர் ஈஸ்வரி, சூலமங்கலம் சகோதரிகள் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆறு 35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நிலைமை விளைகள், 7 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:30 காந்தி அஞ்சலி, 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம், 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்கலாம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் சிறுவாணிச்சாரல்

காலை 10:02 இது உங்க சாய்ஸ் நேயர் விருப்பம். 11:02 இன்றைய நேயர், 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ், நண்பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை, பட்டய கணக்காளர் மீனா சுவாமிநாதன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 1:00 கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் மணி ஒன்று மலர் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. 2:30 ஊர்புறத்திலே அண்மையில் திருப்பூர் மாவட்டம் அமராவதி நகர் மலைவாழ் பகுதியான கருட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பழங்குடி நகர்

0: 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. 2:30 ஊர்ப்புறத்திலே அண்மையில் திருப்பூர் மாவட்டம் அமராவதி நகர் மலைவாழ் பகுதியான கருட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பழங்குடியின கிராமங்களில் கோயம்புத்தூர் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனமும் ஆனைமலை புலிகள் காப்பகமும் இணைந்து நடத்திய பழங்குடியின மக்களுக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் துவக்க விழா மற்றும் பயிற்சி முகாமின் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 3:00 டீ டைம் நேயர் விருப்பம். மாலை 4:00 கெட் செட் கோ கேம் ஷோ. 5:00 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் வி மாதங்கி அவர்களுடன் நேரலை இடம்பெறும். நேரலையின் போது நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமும் அளிக்கப்படும். 6:00 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை. 6:40 பொன்மாலை பொழுது திரை இசை தொடர்ந்து கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து உழைப்பை உயர்வு, கால்நடை வளர்ப்பு மற்றும் வியாபாரம் செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் முத்தூர் தொட்டியபாளையம் கே சிதம்பரசாமி அவர்களுடன் நேர்முகம். 8:05 இதம் ரதம். 9:15 மயிலிறகு மயில்மார்க் சமாரவையின் நட்சத்திர மயிலிறகு நிகழ்ச்சியில் நட்சத்திரம் பழம்பெரும் இசையமைப்பாளர் டி கே ராமமூர்த்தி. 10:00 மெலடி மெட்டுகள். இனி சென்னை மெட் சென்டரிலிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய வெதர் அப்டேட். கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸும் ஆக இருக்கு. திருப்பூரை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸும் ஆக இருக்கு. ஈரோடு பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸும் ஆக இருக்கு. ஊட்டியை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சம் 25 டிகிரி செல்சியஸும் ஆக இருக்கு. பாலக்காடு பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸும் ஆக இருக்கு. நேயர்கள் இதுவரை கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு சென்னை மெட் சென்டரிலிருந்து கிடைச்சிருக்கிற வெதர் அப்டேட்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 10:59:40. மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்புகள் யாவும் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:51 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.